சபரி வானொலி சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இலையத்தில் நேரம் இப்பொழுது 10 மணி. நமது சபரியில் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி வலம் வர இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் உங்கள் விருப்ப பாடல்களை பதிவிட்டு கேட்டு மகிழலாம். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜயரசகுமாரன். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் முதல் பாடலாக இதோ

விஸ்வநாதன் வேலை வேணும். இந்த திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் பி ஜெயச்சந்திரன் அவர்கள் குரலிலும் எஸ்பி சைலஜா அவர்கள் குரலிலும் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் கோவையிலிருந்து புவனேஸ்வரி மேம் அவர்கள் விருப்ப பாடலாக பாடல் ஒலித்து சென்றது. சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அடுத்ததாக சபரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் படம் ஆயிரத்தில் ஒருவன் பாடல் ஏன் என்ற கேள்வி இன்று கேட்காமல் என்ற பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து தேன்மொழி முருகன், தீபா குமார், அசோக் குமார், பொன்மதி அக்கா, ஆலங்குளம் அக்கா செல்வி அண்ணி மற்றும் சபரி சொந்தங்கள் இவர்களுக்காக பாடல் இதோ.

0: சொற்க முடியாய்களும் போல இருக்கலாம்.
1: எல்லாம் இந்த அடிமைகளின் உழைப்பு.

ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து தேன்மொழி முருகன், தீபா குமார், அசோக்குமார், பொன்மதி, ஆலங்குளம் அக்கா செல்வியண்ணி மற்றும் சபரி சொந்தங்கள் இவர்களுக்காக.

வாழ்க வளமுடன், அன்புடன் இனிய காலை வணக்கம். ஆஸ்கார் மணி டெய்லர் அவர்களின் வாழ்த்து. தேன்மொழி முருகன் அவர்கள், நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சி சிறக்க மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்று வாழ்த்தியிருக்கிறார். வாருங்கள், வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வம் செல்வி அவர்கள் தினம் ஒரு குரல் பகுதியில், சபரியின் திருக்குறள் பகுதியில், கற்றதனால் ஆய பயனென்கொள் வாலறிவன் நற்றாள் தொழா அர்நெனே அரணின் நற்றதனால் ஆய பயனென்கொள் வால கொள்வால அறிவன் நற்றான் தொழா அரணின் சிறப்பு. பொருள்: கல்வி கற்றதனால் என்ன பயன்? ஒருவர் அறிவுடையவரின் திருவடியை வணங்கவில்லை என்றால் சிறப்பு. வாழ்க்கையில் பாடம்: எவ்வளவு கல்வி கற்றாலும் தாழ்மை இல்லையெனில் அது பயனற்றது. அறிவும் அனுபவமும் சிறந்தவர்களை மதித்து அவர்களிடம் கற்றுக்கொள்வதே வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு வழி. சிறப்பு, சிறப்பு அண்ணே. இதெல்லாம் யார் நினைக்கிறா இப்போலாம்? தினம் ஒரு குரல் பகுதியில் தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வம் செல்வி அவர்களுக்கு நமக்கு அளித்த திருக்குறளுக்கு நன்றி, வாழ்த்துக்கள் செல்வம் அண்ணே. மலர் தூவி வாழ்த்து தெரிவித்தும் செல்வம் செல்வி அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள். அனிட்டன்ஜோ தங்கை விதுராக்குட்டி சோலைசேரி சிறப்பு, நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள், ஜனனி ஜனனி என என்ன நீ கவனி, அருமையான பாடல். சகோதரர் ராஜேஷ் பாடிய பாடல் மாதிரியே தெரிகிறது. பாடல் அருமை, இனிமை. பாடல் தேர்வு சிறப்பு என்றும், அற்புதம் பாடல் என்றும். கரூர் மாவட்டம் மாவடையான் கோயில் பகுதியில் இருந்து சிபிஆர் அவர்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். கற்பூர ஆராதனை நடக்கிறது, தீபாராதனை. சிறப்பு, சிறப்பு, நன்றி. அப்புறம் இது என்னது, தேங்காய் உடைச்சி பழம், யப்பா சிறப்பு, நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள், நாங்கள் விரும்பிய பாடல் தந்தமைக்கு நன்றி, மற்றும் கேட்டு ரசித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி என்றும், மகிழ்வும் அன்பும் நன்றியும் என்றும் பூங்கொத்து கொடுத்து மிக்க மகிழ்ச்சி என்று டிஎம்எஸ்ஐ கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். எம்ஜிஆரையும் கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி என்றும், சூப்பர் என்றும், மனதை தொட்ட பாடல் என்றும், சிறப்பான பாடல் அருமை என்றும் கை கொடுத்து பாராட்டியிருக்கிறார்கள். எனக்கு ரொம்ப பிடித்த பாடல், கேட்க கேட்க இனிமை என்றும். கோவை மாவட்டம் பேர் மறந்துருச்சே, நீ இருக்க இடம் பேரு. சந்திரமோகன் அவர்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். சிறப்பு, வாருங்கள், வணக்கம். அருமைத்துறை, இது யாரு புதுசா வந்திருக்காங்க, ஊர் பேர் எதுவும் தெரியல. வாருங்கள், வணக்கம். நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள் அருமைத்துறை. செல்வம் செல்வி அவர்கள் திருக்குறளை மிகவும் அழகாக வாசித்து அதற்கான விளக்கம் தந்த சகோதரி விஜய அரசகுமாரன் அவர்களுக்கு நன்றி என்றும், நன்றி, நன்றி அண்ணே. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சியில், நிகழ்ச்சிக்கு பிரியா ஓ பிரியா படம் பாடல், பணியில் நனையும் என்ற பாடல். விருப்பம் சித்தாத்தூரில் இருந்து இயக்குனர் கீதநேசன் அவர்கள் விருப்பத்தில் பாடல் இதோ வருகிறது.

பிரியா ஓ பிரியா திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் சித்தாத்தூரிலிருந்து இயக்குனர் கீதநேசன் அவர்கள் விருப்பத்தில் பாடல் ஒலித்து சென்றது. அருமையான பாடல் என்றும் கோவை மாவட்டம் சந்திரமோகன் அவர்கள் அழகான இனிமையான பாடல் சிறப்பு என்றும் அருமைத்துறை அவர்கள் தேன் இனிக்கும் பாடலை வழங்கிக் கொண்டிருக்கும் தேன்மொழி சகோதரிக்கும் நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்கள். திருவண்ணாமலை மாவட்டம் படவேடு பிரியா வீரமணி. ஐயா நான் இல்லை தேன்மொழி முருகன் அவர்கள், ஐயா நான் இல்லை விஜய் அரசகுமார் அவர்கள் என்றும் சிரிக்கிறார். செல்வம் செல்வி அவர்கள் பனியில் நனையும் பூ இரண்டு என்று அழகாக பூக்களை இரண்டு பூக்களை கண்முன் காட்டி கொண்டு வந்திருக்கிறார்கள். இது வந்து ஒன்று கீதநேசன், ஒன்று ஜெயா கீதநேசன். இன்றைக்கி பாட்டெல்லாம் ஒரு மாதிரி போய்கிட்டுருக்கு. சூப்பர். தேன்மொழி முருகன் அவர்கள் அருமையான பாடல், அரிதான பாடல் தேர்வு அருமை என்றும் பதிவிட்டிருக்கிறார்கள். பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் சந்திரமோகன் கணபதி, ஓகே கோவை கணபதி சந்திரமோகன் அவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் படம் வெற்றிக்கரங்கள்

படம் வெற்றிக்கரங்கள், பாடல் மேகவீதியில் 100 வெண்ணிலா, விரும்பிய சொந்தங்கள் கோவை கணபதி, ரா சந்திரமோகன், ராஜேஸ்வரி மற்றும் சபரி சொந்தங்கள், இவர்களுக்காக பாடல் இதோ வருகிறது.

பாடல் அசத்தல் சந்திரமோகன் அவர்களே, இயக்குனர் அவர்கள் நாங்கள் விரும்பிய பாடலை தந்தமைக்கு நன்றி, மற்றும் கேட்டு ரசித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி என்று பதிவிட்டிருக்கிறார். மேகவீதியில் 100 வெண்ணிலா பாடல் அருமை, சூப்பர் சூப்பர் சூப்பர் என்று இயக்குனர் அவர்களும், தேன்மொழி முருகன் அவர்கள் ஆஹா அருமை பாடல், இனிது நன்றி, கேட்கவே ஆனந்தமாக இருக்க, அருமையான பாடல் தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் என்றும், அருமையான பாடல் என்றும். ஒரு வாரமாக நம்மளை கவிதை மழையில் நனைய விட்டு அவர்களின் பெயரை குறிப்பிடாமலே இருந்தார்கள் அல்லவா, அவர்கள் இன்றைக்கு தான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து அவர்கள் பெயரை கூறியிருக்கிறார்கள். திருவண்ணாமலை மாவட்டம் படவீடு பிரியா வீரமணி தான் அவர்கள். பனையில் நனையும் மலர்கள் இரண்டு, அந்த மலரில் ஒன்று என் பிரியா, ஓ பிரியாவை கனவில் காண்கிறேன், உன்னை கண்டதும் மறந்து போகிறேன், என்னையே உன்னிடத்தில் வானவில்லாய் தோன்றினாய், சாரி என்னிடத்தில் வானவில்லாய் தோன்றினாய், உன்னை நினைத்து விண்ணோடு சபரி வானொலியில் கவிதையாய் மாறினேன், சிறப்பு சிறப்பு. உன் கண்களில் விடை தெரியாமல் தவிக்கிறேன் ஓ பிரியா. இயக்குனர் கீதநேசன் அவர்கள் விருப்பத்தில் மிக சிறப்பான பாடல், சூப்பர் சூப்பர் சூப்பர், நன்றி நன்றி. இன்றைக்காவது உங்கள் பேரை சொல்லி வெளியே வந்தீங்களே, சிறப்பு சிறப்பு, நன்றி நன்றி மேம். தேன்மொழி முருகன் அவர்கள் இவர் தான் அந்த கவிஞரா என்றும், சிபிஆர் அவர்கள் சிறப்பான பாடல் அருமை என்றும், விஜய் ஒரு ஆக்ஷன் பண்ணுறாரு, இது தேவையா இப்போ. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியிலிருந்து பிரகாஷ் அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். இயக்குனர் அவர்கள் தேன்மொழி கூறியதற்கு இவர்தான் அந்த கவிஞரா என்று சரியாக சொன்னீர்கள். சிபிஆர் அவர்கள் இப்பவே நினைச்சி, என்னது இப்பவே நினைச்சி, அரையும் குறையுமா போடக்கூடாது, ஒழுங்காக போடணும். அடுத்ததாக சபரி வானொலியில் வழங்கும், சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சியில் ஏஐ, இந்த இதுதான், இது என்னது ஏஐனா என்னது, படமா என்னது, பாடல் நான் மாந்தோப்பில் நின்றிருந்தேன். விரும்பி கேட்ட சொந்தம் கரூர் மாவட்டம் மாவடையான் கோவில் பகுதியிலிருந்து ரகுபதி, தங்கப்பொண்ணு, மனோஜ்குமார், காவியாஸ்ரீ இவர்கள் விருப்பத்தில் பாடல் இதோ வலம் வருகிறது.

ஏஐ பாடல்னா என்ன அர்த்தம்னு எனக்கு இன்னும் தெரியல. அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் கரூர் மாவட்டம் ஆவுடையான் கோயில் பகுதியிலிருந்து ரகுபதி, தங்கப்பொண்ணு, மனோஜ்குமார், காவியா, ஸ்ரீ இவர்கள் விருப்பத்தில் பாடல்.

கவிஞர் பிரியா வீரமணி அவர்கள். ரகுபதி அவர்களே, நலமா? இன்னும் பேர் ஊர் எனக்கு சரியாக புரியல, சாரி. ரகுபதி அவர்களே நலமா என்று கேட்டிருக்கிறார் சிபிஆர் அவர்கள். நலம் நலம் என்று கைகூப்பி வணக்கம் சொல்லி பழங்களை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். திருவண்ணாமலை ஆரணியிலிருந்து பிரகாஷ் அவர்கள் பாடல் சூப்பர் என்று கைத்தட்டி பாராட்டியிருக்கிறார்கள். கணபதி சந்திரமோகன் அவர்கள் எங்கள் விருப்ப பாடலை வழங்கிய அக்கா அவர்களுக்கு நன்றி நன்றி என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் இவர்தான் அந்த கவிஞரா என்று பொன்னாடை போற்றி பரிசு வழங்குகிறார். இயக்குனர் அவர்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் என்று பாராட்டியிருக்கிறார்கள் அந்த கவிஞரே. புரியலை, தமிழ் தமிழ் என்று தேன்மொழி முருகன் அவர்களும், அடடா ஆஹா என்று கிரேட் என்றும், சந்திரமோகன் ஆல் சாங்ஸ் சூப்பர் என்று ஒரு மாதிரி முடிச்சுக்கிட்டு இருக்காரு, எதுக்குன்னு தெரியல. சிபிஆர் அவர்கள் மாம்பழங்களாக கண்முன் கொண்டு வந்திருக்கிறார். சீசன் போயிடுச்சின்னு நினைக்கிறேன். தேன்மொழி முருகன் அவர்கள் அவரோட பாட்டியை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். பக்கத்தில் ஒருவர் சிரித்திருக்கிறார், அவர் பேர் மறந்து போச்சு, ஜிபி முத்து. சந்திரமோகன் அவர்கள் பழைய பாடல் போல இனிமை இல்லை இன்றைய பாடல். A1 சிபிஆர் அவர்கள் பாட்டியையும், ஐயோ ஒரு ரோலர் டான்ஸ் ஆடுது. தேன்மொழி முருகன் அவர் உற்சாகமான பாடலை தேர்வு செய்த உள்ளத்திற்கு நன்றி என்றும், இயக்குனர் அவர்கள் நாங்கள் எல்லாம் புரிஞ்சா போடுறோம், புரியாமல் தானே போடுறோம் என்றும் குழந்தையாக மாறி சிரித்து கொண்டிருக்கிறார்கள் தேன்மொழி முருகன் அவர்கள். சிபிஆர் அவர்கள் மிக்க நன்றி, நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் என்றும் தேன்மொழி முருகன் அவர்கள் என்ன மாதிரி ஆளுங்க, வேலை எப்படி போகட்டும் என்றா, ஐயோ ஒன்றுமே புரியல. செல்வம் செல்வி அவர்கள் பாடலுக்கு இசைத்தரம் சிறப்பு என்று அழகான, இது என்ன பழம், சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இயக்குனர் அவர்கள் பழைய மாம்பழத்தில் ரசாயனம் இல்லை, ரசனை மட்டும்தான் இருந்தது ஐயா. கவிஞர் அவர்கள் உன்னை நினைத்து மாந்தோப்பில் ஏங்கி தவிக்கும் என் மனசு, அதில் ஏறி நடக்க உன் நினைவு வேண்டும், தண்ணீர் பந்தலில் நின்று கொண்டு தாகம் என்கிறாயே, அதில் தவிக்கும் என் பார்வையிலே தெரிவதெல்லாம் உன் முகம்தானே. உன் கண்ணங்களை பார்த்தேன், ஆகாயத்தில் பூத்த பூவாக, அருமையான ரீமேக் சாங், சூப்பர் சூப்பர் சூப்பர் என்றும் பிரியா வீரமணி அவர்களின் கவிதை சிறப்பு. 4-5 நாளாக அப்படியே உங்கள் கவிதையில் நாங்கள் அப்படி சொக்கி கிடந்தோம். இன்றைக்கி வந்து இன்றைக்கி தான் கொஞ்சம் அவரோட உயிரோட்டம் கொடுத்துருக்கீங்க, அதாவது உங்கள் பேரை சொல்லி. நன்றி நன்றி மேம். மேமா இல்லை சாரான்னு எனக்கு சரியாக புரியல. தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வம் செல்வி அவர்கள், AI என்றால் தொழில்நுட்பத்தின் புதிதாக வந்த பாடல். சிபிஆர் அவர்கள் மிக்க நன்றி என்று கூறியிருக்கிறார்கள், அவர்கள் சொன்னதுக்கா என்று தெரியவில்லை. சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் வரும் நேரம் 10:41. படம் ஸ்ரீ, பாடல் வசந்த சேனா. விருப்பம் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து அரசகுமாரன், விஜய் விதுராகுட்டி, கோயில்பட்டியிலிருந்து அனிட்டன் ஜோ மற்றும் சபரி சொந்தங்கள், இவர்களுக்காக பாடல் இதோ வருகிறது.

ஸ்ரீ திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து அரசகுமாரன், விஜி, விதுராகுட்டி, கோயில்பட்டியிலிருந்து அனிட்டன்ஜோ மற்றும் சபரி சொந்தங்கள், இவர்களுக்கான பாடல்.

வீரமணிதான் என் பெயர் என்று அந்த கவிஞரும், பிரியா என்பது என் அன்பு மனைவி, என் வாழ்க்கைக்கு முன் உதாரணமே பிரியாதான். அதனால்தான் சகோதரி என் பெயர் என் மனைவி பெயரை முன்னாடி வைத்து என் பெயரை சேர்த்து இருக்கிறேன். தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வம் செல்வி அவர்கள், சிறப்பான கவிதைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என்றும், அடடா ஆஹா என்றும், அருமையான பாடல் என்றும், செல்வம் செல்வி அவர்கள் எனக்காகவும் பாடல் கேட்டதற்கு மிக்க நன்றி என்று அனிட்டன் ஜோ அவர்கள், சிறப்பு சிறப்பு நன்றி. ஆரணியிலிருந்து பிரகாஷ் அவர்கள், பாடல் சிறப்பு என்று தம்ஸ்அப் காட்டி சூப்பர் என்றும், கோவை கணபதி சந்திரமோகன் அவர்கள், வசந்த சேனா பாடல் அருமை. தேன்மொழி முருகன் அவர்கள், கேட்கவே ஆனந்தமாக இருக்கு, இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி என்றும், அருமையான பாடல் தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் என்றும், அருமையான பாடல் என்றும், நைஸ் சாங் என்றும், இயக்குனர் அவர்கள் அருமையான பாடல் தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள் நன்றிகள், மனதைவருடன் கீதங்கள் மகிழ்ச்சி என்றும், சிறப்பு நன்றி. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சியில் படம் ஆசை பாடல், மீனம்மா அதிகாலையிலும் அந்தி மாலையிலும் என்று அந்த பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியிலிருந்து பிரகாஷ் அவர்கள் விருப்பத்தில் பாடல் இது வருகிறது.

ஆசை திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியிலிருந்து பிரகாஷ் அவர்கள் விருப்பத்தில் பாடல்.

0: ஆரணியிலிருந்து பிரகாஷ் அவர்கள் எனது விருப்ப பாடல் வழங்கிய சபரி இணையதள வானொலி மற்றும் அறிவிப்பாளர் ஆர்ஜே விஜயக்கா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி என்றும், நன்றி நன்றி பிரகாஷ். தேன்மொழி முருகன் அவர்கள் மனதைவிடும் கீதங்கள் மகிழ்ச்சி என்றும், மிக இனிமை இந்த பாடல் என்றும், இயக்குனர் அவர்கள் நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சியில் சிறப்பு சேவை தொடரட்டும். பிரகாஷ் சொல்கிறாரு எதுக்குன்னு தெரில. சிபிஆர் அவர்கள் எம்ஜிஆரை கண்முன் கொண்டு வந்து பாடல் அருமை என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் அஜித்தை கண்முன் கொண்டு வந்து பாடல் அருமை என்றும், சிபிஆர் அவர்கள் அழகாக கைத்தட்டி சிரித்து கொண்டிருக்கிறார் பாடலை கேட்டுக்கொண்டு, இயக்குனர் அவர்கள் வாழ்க வளமுடன் என்றும் எழுந்து நின்று கைத்தட்டி பாராட்டியும், இனிமையான இசைத்தந்த உள்ளத்திற்கு நன்றி என்றும் ஸ்டாரும் வழங்கியிருக்கிறார்கள் தேன்மொழி முருகன் அவர்கள் இனிமையான இதமான பாடல் என்றும். அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் மதுரை மாட்டுத்தாவணி அழகர் அவர்கள் விருப்பத்தில் பாடல். படம் சின்ன சின்ன வீடு கட்டி பாடல்.
1: பூங்குயிலே பூங்குயிலே நாயத்தன நாளாக ஏங்கி நின்றேன் என்ற
0: இந்த பாடல் தான் ரொம்ப தெரிஞ்ச பாடலாக இருக்கு. இல்லைன்னா அவர் போடுற பாட்டு எதுவுமே நமக்கு தெரியாது. விருப்பம் மதுரை மாட்டுத்தாவணி அழகர் அவர்களுக்காக பாடல் இதோ வருகிறது.

சின்ன சின்ன வீடு கட்டி திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் மதுரை மாட்டுத்தாவணி அழகர் அவர்களுக்காக பாடல்.

சிபிஆர் அவர்கள் இயக்குனருக்கு பல்லாண்டு வாழ்க என்று சிவாஜியை கண்முன் கொண்டு வந்து மலர் தூவுகிறார். மதுரை மாவட்ட தவணை அழகர் அவர்கள் அழகான பாடலை அழகாக நமக்கு வழங்கிய நமது சகோதரிக்கு நன்றி வாழ்த்துக்கள். அழகான பாடல் வரிகளுக்கு கற்பனை கவிஞர் முத்துபாரதி, அழகான இசை சங்கர் கணேஷ், அழகான பாடலை அழகான இரு குரல்களில் மலேசியா வாஸ்தேவன், உடன் எஸ் ஜானகி. இந்த படம் ஜனவரி 14/1/1978 இயக்குனர் யுவராஜா இயக்கத்தில் நடிகர்கள் சுதாகர், அனுஜெயா நடித்து வந்த படம். தேன்மொழி முருகன் அவர்கள், கேட்கவே ஆனந்தமாக இருக்கு என்றும் இயக்குனர் நன்றி ஐயா, சிபிஆருக்கு நன்றி ஐயா என்கிறார் இயக்குனர். தேன்மொழி முருகன் அவர்கள் சபரி வானொலி சிறப்பான பாடல் என்றும், நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்கிறேன் என்றும், நன்றி என்றும், அருமையான பாடல் பூங்கையிலே பூங்கையிலே, அழகர் ஐயா தேர்வு பாடல் அருமை, மிக அருமை, துள்ளல் பாடல் சிறப்பு, சூப்பர் சூப்பர் சூப்பர் என்றும், பாடல் மிக அருமை என்றும் கைத்தட்டி பாராட்டியிருக்கிறார்கள். அழகர் அவர்கள் அழகான ஒலித்தரத்தில் பாடல் செம, அழகான பாடலை கேட்டு பதிவு போட்ட அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள். ஆர்னியிலிருந்து பிரகாஷ் அவர்கள் பாடல் சூப்பர் என்றும், வீரமணி கவிஞர் அவர்கள் பூங்குயிலே ஆறுதல் சொல்ல நீ இருந்தால் அழுவதில் கூட சுகம்தானே, சாய்ந்து கொள்ள நீ இருந்தால் சாய்வதில் கூட இனிமைதானே, நீண்ட நாளுக்கு பிறகு கேட்கிறேன் பாடல் சிறப்பு, சூப்பர் சூப்பர் சூப்பர் என்று. கவிதைகள் எதுக்கு ரெண்டு பாட்டுக்கு வரவே இல்லை. இந்த ஃபோன் ரொம்ப மக்கார் பண்ணுது, நிற்கவே மாட்டேன். அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் தீபாவுக்காக ஒரு பாடல், படம் திரிசூலம், பாடல் மலர் கொடுத்தேன் கை குலுங்க வளையலிட்டேன். விரும்பி கேட்ட சொந்தம் ரெட்டியார்பட்டி தீபா செல்வகுமார் இவர்கள் விருப்பத்தில் பாடல் இதோ.

திரிசூலம் திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் ரெட்டியார்பட்டியிலிருந்து தீபா குமார் அவர்கள் விருப்பத்தில் பாடல். ஆரணியிலிருந்து பிரகாஷ் அவர்கள் பாடல் மிகவும் அருமை, சூப்பர் என்றும், படவேடு பிரியா வீரமணி அவர்கள் கவிஞர், வானொலி கேட்பது கவிதை எழுதுவது என்றால் என் வேலைகள் என்ன சகோதரி? என்ன க்வெஸ்சன் கேட்குறாரு? அப்போ நீங்கள் கவிஞர் அவ்வளோதானே. தேன்மொழி முருகன் அவர்கள் தீபா விரும்பிய பாடலை வழங்கிய விஜயன்னிக்கு நன்றி, நன்றி, சிறப்பு நன்றி என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் மலத்தூவி வாழ்த்து தெரிவித்து கேட்க கேட்க ஆனந்தம், சூப்பர் என்றும், அருமையான பாடல் என்றும், மனதை தொட்ட பாடல் என்றும், சரியான பாடல் என்று சிறு குழந்தையாக மாறி அழகாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். சிவாஜியை கண்முன் கொண்டு வந்து அசத்துறீங்களே என்றும், இயக்குனர் அவர்கள் கேட்க கேட்க ஆனந்தம், சூப்பர், சூப்பர் பாடல் என்றும், கவிஞர் அவர்கள் உன்னை பார்த்த பின்பு மலர் கொடுத்தேன், உன்னை பார்த்த பின்பு நான் நீ ஆகினேன், என்னை ஆக்கினேன், என்னை தேடிக்கொண்டு உன் ஊஞ்சல் தோல் சாரு உன் ஊஞ்சலில் தோல் சாகிறேன், உன்னை பார்த்த பின்பு நான் நீ ஆனேன், என்னை தேடிக்கொண்டு உன் ஊஞ்சலில் தோல் சாகின்றேன், இந்த மணவாளனின் காதலை கொண்டு காதல் கொண்ட நெஞ்சம் உன் மடி தேடுதே, ஆசை கொண்ட உள்ளம் உன் காதல் மொழி கேட்குதே, இந்த இமைகளை வருடுகிறாய் என்னை, காலத்தால் அழியாத காவிய பாடல் கிராமப்புறங்களில் அதிகமாக ஒலிபரப்பாகும் பாடல், அருமை அருமை, சூப்பர் சூப்பர் சூப்பர் என்று சிறப்பு நன்றி. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சியில் நாகர்கோயில் மகேஷ் ஸ்மார்ட் அவர்களின் விருப்பத்தில் பாடல், போட்டா படியுது படியுது, துணிஞ்சவன் கேட்ட அந்த பாடல், படம் சத்யா, விருப்பம் சபரி நேர் அனைவருக்கும் பாடல்.

சத்யா திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் நாகர்கோயில் மகேஷ் ஸ்மார்ட் அவர்கள் அவர்களுக்காக மற்றும் சபரிநேய சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல். அருமையான பாடல் என்றும் இயக்குனர் அவர்கள் உற்சாகமான பாடலை தேர்வு செய்த உள்ளத்திற்கு நன்றி என்றும் சிறப்பான பாடல் அருமை என்றும் தேன்மொழி முருகன் அவர்கள் ஆஹா அருமை பாடல் இனிது நன்றி என்றும் சிறப்பான பாடல் அருமை என்றும் கை கொடுத்தும் பாராட்டியிருக்கிறார்கள். ஆரணியிலிருந்து பிரகாஷ் அவர்கள் அழகான பாட்டுக்கு டான்ஸ் ஆடிக்கொண்டு சிறப்பு சிறப்பு பிரகாஷ். நாகர்கோயில் மகேஷ் ஸ்மார்ட் அவர்கள் என் விருப்ப பாடல் தருகின்ற விஜய் மேம் அவர்களுக்கு என் மனம் நிறைந்த நன்றிகள் பல சிறப்பு பல நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் சபரி சொந்தங்களுக்காக அருமையான பாடலை தேர்வு செய்த மகேஷ் அவர்களுக்கு நன்றி வாழ்த்துக்கள் என்றும் பாடல் கேட்கவே முடியவில்லை வருந்துகிறேன். ஓ ஒர்க் பிஸி ஓகே தேங்க்யூ. முதல்ல வேலையை பாருங்கள். அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில்

நான் திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் வட்டம் சித்தாத்தூரில் இருந்து ஜெயா. எனக்கு எல்லாமே என்ற அசாதான் படத்திலிருந்து ஒரு சந்தன காட்டுக்குள்ளே என்ற அந்த பாடல் வேண்டும். நன்றி என்று கூறியிருக்கிறார் ஜெயா மேம் அவர்கள். பாடல் இதோ வருகிறது.

எல்லாமே என்ற ஆசாதான் என்ற திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் வட்டம் சித்தாத்தூரிலிருந்து ஜெயா கீதனேசன் அவர்கள் விருப்பத்தில் பாடல். பாடலுக்கு ஸ்டார் வழங்கி நைஸ் சாங் என்றும் ரேபிட் அவர்கள் நான் விரும்பிய பாடலை தந்ததற்கு நன்றி சிறப்பு என்று கூறியிருக்கிறார் இயக்குனர் அவர்கள். நன்றி நன்றி. ஆர்னியில் இருந்த பிரகாஷ் அவர்கள் பாடல் மிக அருமை என்றும் கைத்தட்டி பாராட்டி சூப்பர் என்றும். தேன்மொழி முருகன் அவர்கள் ஒரு சந்தன காட்டுக்குள்ளே இனிமையான பாடல். ஜானகி அம்மா குரலில் பாடல் இனிது. பாடல் தேர்வு செய்த ஜெயம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் என்றும். மனதை தொட்ட பாடல் என்றும் கோல்டி கேர்ள் தங்க நாணயம் பரிசும் அளித்திருக்கிறார். இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி என்றும் இளையராஜாவை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். நாகர்கோவில் மகேஷ் மாட் அவர்கள் வடிவேலு அழுவுற மாதிரி ஒரு போஸ்ட், ராஜ்கிரண் அழுவுற மாதிரியும் ஒரு போஸ்ட். சிறப்பு சிறப்பு மகேஷ். கவிஞர் அவர்கள் சந்தன காட்டுக்குள்ளே கண்கள் விழிப்பேன் நீயும் உறங்க, கவிதை பாடி தாளாட்டி சபரி வானொலியில் ஓசையை நிறுத்தி வைப்பேன், எந்தன் உயிர் நீ தூங்க விரலை பிடித்து உறங்க குழந்தையை இதயத்தோடு வைத்து கொண்டாள். சிறப்பு மிக்க பாடல் சூப்பர் சூப்பர் என்றும் தேன்மொழி முருகன் அவர்கள் அந்த இளையராஜா மனைவிக்காக அழுகிறார். இந்த ராஜ்

செண்பகம் திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் ஒலித்துச் சென்றது. நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக விரும்பி கேட்ட சொந்தம் படவேடு பிரியா வீரமணி நமது சபரி.

ஆரணியிலிருந்து பிரகாஷ் அவர்கள் சூப்பர் சாங் என்று குழந்தையாக மாறி அழகான ஒரு நடனம். சிறப்பு பிரகாஷ். எழுந்து நின்று கைத்தட்டி பாராட்டியும் மகேஷ் ஸ்மார்ட் அவர்கள் பாதக்கொலுசை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். பாடல் கிரேட் என்றும் இது லேட்டஸ்ட் கொலுசாங். என்னன்னு தெரியல, கருப்பு கயிறா லேட்டஸ்ட் கொலுசு, அப்புறம் ஒரு நிஜமாகவே ஒரு கொலுசு. சிறப்பு. தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வம் செல்வி அவர்கள் பிரியா வீரமணி சாரின் கவிதைகள் மிகவும் அழகு, வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு என்று குறிப்பிட்டிருக்கிறார். கவிஞர் அவர்கள், உன் பாத கொலுசு சத்தம் கேட்கும் வேளையில் கேட்க மறுக்கிறது என் காதுகள், ஏனென்றால் உன் கொலுசின் ஓசையின் நடுவே அவள் என்னை காண வருகிறாள் என்று எனக்கு தூது அனுப்புகிறது. அவள் இரு கால்களில் கொலுசுகளின் ஓசை, முத்துக்கள் கூட சிரிக்கிறது உன் பாதம் பட்டவுடன். அவளின் பட்டு பாதம் எட்டி பார்க்க நேரம் பார்த்து காத்திருந்தேன் அவள் முத்துமணியின் ஓசையை கேட்க. இசைமெட்டு போடுகிறது சபரி வானொலி காதுகளில், தேன்மழையில் இனிமையாக தாலாட்டுகிறது எனது விருப்ப பாடல். ஆர்ஜே விஜி சகோதரி நிகழ்ச்சியில் புது புது கவிதை பிறக்கிறது எனக்குள். என் விருப்ப பாடலை காற்றலையாய் சபரி வானொலியில் தவழவிட்ட அன்பு அறிவிப்பாளருக்கு என் நெஞ்சம் கனிந்த பொன்னான வணக்கங்களோடு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பு. நன்றி நன்றி. என் விருப்ப பாடலை கேட்டு பதில் தந்த அன்பு கரங்கள் அனைவருக்கும் நன்றிகள். இயக்குனர் அவர்கள் பாடலுக்கு ஸ்டார் வழங்கி கேட்க கேட்க ஆனந்தம் சூப்பர் என்றும், இனிமையான இதமான பாடல் என்றும், பாத கொலுசு கேட்டு பாடல் துண்டிக்கப்பட்டது முழுமையாக ஒலிபரப்பாகவில்லை. அப்படியா? அதை நீங்கள் அவர்கிட்ட தான் சொல்லணும், அவர் தான் அனுப்புனார் தலைவர். நிறைவு பாடல் அருமை. கவிஞர் தேர்வு பாடல் சிறப்பு மகிழ்ச்சி. தேன்மொழி முருகன் அவர்கள் பாடல் கிரேட். மகிழ்வும் அன்பும் நன்றியும். சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சியில் நிறைவு பாடல் அழகாக ஒலித்து சென்றது. நேரம் இப்பொழுது 11:37. இதுவரை சபரி வானொலியில் அருமையான அழகான பாடல்களை பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, மற்றும் பாடல்களை கேட்டு வாட்ஸ்அப் தளத்தில் பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர். சபரி இயக்குனர் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர். தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜய அரசகுமாரன். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி நன்றி வணக்கம்.

சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய பிற்பகல் வணக்கம். நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3:02. சபரி வானொலி வழங்கும் இதயரகம் நிகழ்ச்சி வளம் வர இருக்கிறது. இதயரகம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் கீதம் நேசிக்கும் கீதநேசன். இன்று இதயரகம் நிகழ்ச்சி பாடல்களை தொகுத்து அனுப்பியவர் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகர் ஐயாவின் விருப்பத்தில் பாடல்கள் வளம் வர இருக்கிறது. நேயர் சொந்தங்கள் பாடல்களை கேட்டு தங்கள் கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் பதிவிடுங்கள். அன்பு சொந்தங்களே, சபரி வானொலி வழங்கும் இதயரகம் நிகழ்ச்சி இதோ

இன்று இதய ராகம் நிகழ்ச்சியில் டிஎம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடிய பாடல்கள் வலம் வர இருக்கிறது. நிகழ்ச்சிக்கு முதல் பாடலாக கல்யாணமாம் கல்யாணம் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான ஒரு பாடல், கவிதை நான் கவிஞன் நீ என்று. இதோ கேட்டு மகிழ்வு நேசங்களே.

சபரி வானொலி வழங்கும் இதய ரகம் நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நேர் சொந்தங்களே, இன்று இதய ரகம் நிகழ்ச்சியில் டி எம் சவுந்தரராஜன் உடன் எல்ஆர் ஈஸ்வரி இணைந்து பாடிய பாடல்கள் வளம் வர இருக்கிறது. முதல் பாடலாக அருமையான ஒரு பாடல் கல்யாணமாம் கல்யாணம் என்ற திரைப்படத்திலிருந்து பாடல் ஒளிச்சென்றது. கவிதை நான் கவிஞன் நீ என்று தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோர் ஐயாவின் விருப்பத்திற்காக அந்த பாடல். குழுவில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள், தென்காசி மாவட்டம் வேரக்கேரளம் திருவட்டம் சுழச்சேரி தேன்மொழி முருகன் அவர்கள் இணைந்துள்ளார்கள். நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் தெரிவித்து சிறப்பான பாடல் கேட்கவே அருமை என்றும் நெஞ்சாத நன்றிகள். தென்காசி மாவட்டம் வேரக்கேரளம் திருவட்டம் சுழச்சேரி விஜய் அரசுமார் அவர்கள் பாடல் சூப்பர் என்றும் பாராட்டினார்கள். அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு கோவை ராஜேஷ் ஐயா அவர்கள் இணைந்து டி எம் சவுந்தரராஜன் மற்றும் எல்ஆர் ஈஸ்வரி உடன் பாடிய பாடல் ஒலித்து கொண்டிருக்கிறது என்று தகவல் தந்துவிட்டு சென்றிருக்கிறார். அவருக்கும் நன்றி தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக மனோர் ஐயாவின் விருப்பத்தில் உங்கள் வீட்டு கல்யாணம் கல்யாணமாம் கல்யாணம் சென்று உங்கள் வீட்டு கல்யாணம் என்ற திரைப்படத்திலிருந்து பேசாமல் வா என் பக்கம் என்று அழைப்பு விடுத்துள்ளார்.

அருமையான ஒரு பாடல் வெளிச்சென்றது. உங்கள் வீட்டு கல்யாணம் என்ற திரைப்படத்திலிருந்து அந்த பாடல். இன்றைய இதய ராகம் நிகழ்ச்சியில் டி எம் சவுந்தரராஜன், எல் ஆர் ஈஸ்வரி இணைந்து பாடிய பாடல்கள் தான் வளம் வர இருக்கிறது. நேர் சொந்தங்களே, இரண்டு பாடல்களும் அருமையான ஒரு பாடல்கள் வளம் வந்தது. பயிரின் பக்கத்திலிருந்து தேன்மொழி முருகன் அவர்கள் பாடல் மிக அருமை, அருமையான பாடல், தேர்வு செய்த உள்ளத்துக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிவித்துள்ளார்கள். சுழைச்சர் விஜயரசுமார் அவர்கள் சூப்பர் பாடல் என்றும் பாராட்டினார்கள், அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக சுடரும் சூறாவளியும் என்ற திரைப்படத்திலிருந்து அனுபவம்தானே வர வேண்டும். ஐயாவுக்கு நிறைய அனுபவம் இருக்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக் கொடுங்கள் ஐயா, கேட்டுக்கொள்கிறோம்.

அழகான ஒரு பாடல் ஒலிச்சென்றது. அனுபவம் தானே வர வேண்டும் என்று சுடரும் சூறாவளியும் திரைப்படத்திலிருந்து அந்த அருமையான ஒரு பாடல். டி எம் சவுந்தரராஜன் அவர்களிலும் எல் ஆர் ஈஸ்வரி அவர்களும் அழகாக பாடிச்சென்றார்கள். சபரி வானொலி வழங்கும் இதே ரகம் நிகழ்ச்சி வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3:17. இன்று இதே ரகம் நிகழ்ச்சியில் பாடல்களை தொகுத்து அனுப்பியவர் கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகர் ஐயாவின் விருப்பத்தில் பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக அவருடைய பாடலின் தேர்வு கண்ணன் வருவான் என்ற திரைப்படத்திலிருந்து நிலவுக்கு போவோம், நிச்சயம் போவோம் ஐயா ஒரு நாள்

அழகான அருமையான ஒரு பாடல் ஒலி சென்றது. நிலவுக்கு போவோம், இடமொன்று பிடிப்போம் என்று கண்ணன் வருவான் என்ற திரைப்படத்திலிருந்து பாடல் வலம் வந்தது. இன்று தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோர் ஐயா விருப்பத்தில் தான் பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கிறது. டி எம் சவுந்தரராஜன், எல் ஆர் ஈஸ்வரி அவர்கள் குரலில் பாடல் கேட்டு மறந்து கொண்டிருக்கிறோம். நேர் சொந்தங்களே, பகிரின் பக்கத்தில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள், சோலைச்சேரி விஜய் அரசுமார் அவர்கள் ஆகா அருமை பாடல்கள் அழகு தேர்வு செய்த கும்பகோணம் மனோகர் அவர்களுக்கு நன்றிகள் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள். தேன்மொழி முருகன் அவர்கள் பாடல் மிக அருமை, அருமையான பாடல் தேர்வு செய்த உள்ளத்துக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிவித்துள்ளார்கள். அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு மனோகர் ஐயாவின் விருப்பத்தில் அடுத்த பாடலாக அடி காதலி என்னை காதலி என்று ஏதோ திட்டத்துடன் இருக்கிறார் என்று நினைக்கிறேன். அவரையே கேட்டு பார்ப்போம்.

அருமையான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம் நேர் சொந்தங்களே. இன்று டிஎம் சவுந்தரராஜன் எல்லா ரீசரி அவர்கள் குரலில் பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோர் ஐயாவின் விருப்பத்தில் நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக தேன் கிண்ணம் என்ற திரைப்படத்திலிருந்து காதலோ காதல் என்று ஒரு அழகான காதல் பாடல் இதோ

கொஞ்சுறது எப்போ எப்போ காதலோ

காதலோ காதல் என்று அருமையான ஒரு பாடல் ஒலிச்சென்றது. தேன் கிண்ணம் என்ற திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். டி எம் சவுந்தரராஜன், எல்லாரீஸ்வரி குரலில் குழுவில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள். தேன்மொழி முருகன் அவர்கள் அருமையான பாடல், அரிதான பாடல்களை தேர்வு செய்து கலக்கிக் கொண்டிருக்கிறார் மனோகர் அண்ணா. கேட்டுக்கொண்டிருக்கிறேன், வேலை காரணமாக பதிவு போட முடியவில்லை என்று பதிவு போட்டுள்ளார்கள். உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக பாச தீபம் என்ற திரைப்படத்திலிருந்து காத்தாட வந்திருக்கேன். இது

காத்தாட வந்திருக்கேன் என்று பாடல் வந்தது. பாசதீபம் என்ற திரைப்படத்திலிருந்து இன்று சபரி வானொலி வழங்கும் இதய ராகம் நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் வட்டம் கணபதி நகர் எஸ் மனோர் ஐயார் விருப்பத்திற்காகத்தான் பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. டிஎம் சவுந்தரராஜன், எல்ஆர் ஈஸ்வரி இணைந்து பாடிய பாடல்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் படவேடு பிரியா வீரமணி ஐயா அவர்கள் இணைந்துள்ளார்கள். வணக்கம் ஐயா, வாருங்கள். நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் இயக்குநரே என்று நெஞ்சார்ந்த நன்றிகள் ஐயா. மகிழ்ச்சி. சொலைச்சர் விஜயரசுமார் அவர்கள் அசத்தல் பாடல் என்று பாராட்டுள்ளார்கள். நன்றி. கரூர் மாவடையான் கோயில் பகுதியிலிருந்து ரகுபதி ஐயா அவர்கள், காத்தாட வந்திருக்கேன் என்று வந்திருக்கிறார். சிவகாசி ரதியையும் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். வாருங்கள் ஐயா. மகிழ்ச்சி. படவேடு பிரியா வீரமணி ராஜ் வீரமணி ஐயா அவர்கள் ஒரு பாடலை கேட்டுள்ளார். நிச்சயம் வளம் வரும் ஐயா நிகழ்ச்சிக்கு நிறைவாக. தேன்மொழி முருகன் அவர்கள், 10-13 வயது இருக்கும் அந்த சமயத்தில் எங்கள் ஊரில் கல்யாண வீடுகளில் இந்த பாடல்தான் அதிகம் போடுவார்கள். கேட்ட ஞாபகம். நன்றி தெரிவித்துள்ளார்கள். சிறப்பான ஒரு நன்றிக்கு நன்றி. மகிழ்ச்சி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக தென் திருடன் என்ற திரைப்படத்திலிருந்து கோட்டை மதில் மேலே

திருடன் என்ற திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிச்சென்றது. கோட்டை மதில் மேலே என்று டி எம் சவுந்தரராஜன் எல் ஈஸ்வரி அவர்களின் குரலில் அருமையான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். நேர் சொந்தங்களே, சபரி வானொலி வழங்கும் இதய ராகம் நிகழ்ச்சியை வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3:43. இந்த நிமிடத்தில் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி இந்திரநகர் ராமகிருஷ்ணாபேட்டையிலிருந்து பிரகாஷ் ஐயா அவர்கள் இணைந்துள்ளார்கள். நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் தெரிவித்து வணக்கம் ஐயா வாருங்கள். சோழச்சேரி விஜயரசுமார் அவர்கள் ஒலித்த பாடல் அருமையான பாடல் என்று மலர்தூவி வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள். அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக சிவகாமியின் செல்வன் என்ற திரைப்படத்திலிருந்து ஆடிக்கு பின்னே ஆவணி மாதம்

அழகான ஒரு தத்துவ பாடல் கேட்டோம் சொந்தங்களே. ஆடிக்கு பின்னே ஆவணி மாதம், இதை யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது. அப்படியாப்பட்ட ஒரு தத்துவ பாடல் சிவகாமியின் செல்வன் என்ற திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிச்சென்றது. இன்று இதே ராகம் நிகழ்ச்சியில் டி எம் சவுந்தரராஜன், எல் ஆர் ஈஸ்வரி அவர்கள் இணைந்து பாடிய பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கிறது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகர் ஐயா அவர்கள் விருப்பத்திற்காக பயிரின் பக்கத்தில் இணைந்து சோழச்சர் விஜய் அரசுமார் அவர்கள் அடடா ஆஹா வேற லெவல், ஆடிக்கு பின்னே ஆவணி உண்டு பாடல் சூப்பர் என்று பாராட்டினார்கள். கரூர் ரகுபதி ஐயா அவர்கள் டி எம் சவுந்தரராஜன் அவர்களையும் ஜெயலலிதா அம்மா அவர்களையும் எல் ஆர் ஈஸ்வரி அவர்களையும் கண்முன் கொண்டு வந்துள்ளார். சிறப்பையா கண்டுகளித்தோம் மூவரையும். தேன்மொழி முருகன் அவர்கள் கேட்க கேட்க ஆனந்தம் சூப்பர், அருமையான பாடல், பழமையான பாடல்கள் என்றும் இனிமை, கேட்ட பாடலுக்கு தேர்வு செய்த நண்பருக்கு நன்றி தெரிவித்துள்ளார்கள். நன்றி ரகுபதி ஐயாவர்கள். ஐயா இது தத்துவ பாடலாக இருக்கட்டும், நிச்சயமாக ஐயா இது தத்துவ பாடல்தான், சரியாக சொன்னீர்கள். தத்துவ பாடல் கேட்ட அந்த நெஞ்சத்துக்கு நன்றி தெரிவித்துக்கொண்டு செல்லப்பிள்ளை இல்லை இல்லை செல்லப்பெண் என்ற திரைப்படத்திலிருந்து கண்ணே கொஞ்சம்

0: கொஞ்சம் பாரு தனியா காயாக்கூறு.
1: என் ஆசை நெஞ்சம் காதல் மஞ்சம் அன்பே அன்பே தஞ்சம். என் ஆசை நெஞ்சம் காதல் மஞ்சம் அன்பே அன்பே தஞ்சம்.
2: கண்ணே கொஞ்சம் பாரு என்று செல்லப்பெண் என்ற திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிச்சென்றது. டி எம் சவுந்தரராஜன் எல் ஆர் ஈஸ்வரி அவர்கள் குரலில் அருமையான ஒரு பாடலை தேர்வு செய்திருந்தார். நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக மனோர் ஐயா அவர் நினைத்து கொண்டிருக்கிறார், ஏன் இன்னும் ஏன் வரவில்லை என்று. இது வருகிறது ஐயா, உங்கள் ஏன்.
3: எல்லாரும் போயிட்டாங்களா?
4: போயிட்டாங்க. ஆமா, நீங்க இப்படி பதுங்கி பதுங்கி இருட்டல?
3: இதெல்லாம் ஒரு இருட்டா? நீதான் என் வாழ்க்கைக்கு தீபமா இருக்கிறியே. ஆமா, உங்க அம்மா அப்பா எங்க?
4: சினிமாவுக்கு போயிருக்காங்க.
3: அடே, ஒண்ணு விட்டுட்டா? இவங்கெல்லாம் தாயும் தயார் நமக்கு எப்படி வழி பண்ணி கொடுத்துருக்காங்க பாத்தியா?
4: அவங்க வம்புக்கு ஏன் போறீங்க?
3: சரி விடு, அவங்க வம்புக்கு போகல.
4: அப்புறம் எல்லாருக்கும் சத்தம் போட்டு கூப்பிட்டுடுவேன்.

ஏன் என்ற திரைப்படத்திலிருந்து அருமையான ஒரு பாடல், மெல்ல பேசு மெல்ல பேசு யாருக்கும் தெரியாமல் பேசு என்று அழகான ஒரு பாடல் ஒழித்து சென்றது டிஎம் சவுந்தரராஜன் எல்ஆர் ஈஸ்வரி அவர்கள் குரலில். இன்று இதே ரகம் நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோர் ஐயா அவர் விருப்பத்தில் பாடல்கள் ஒழித்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணைந்து தேன்மொழி முருகன் அவர்கள் இந்த பாடலை கேட்டதே கிடையாது, அரிதான பாடல்களை தேர்வு செய்த மனோர் அண்ணாவுக்கு மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்று நன்றி தெரிவித்துள்ளார்கள். நெஞ்சாத நன்றிகள். படவேடு பிரியா வீரமணி ஐயா அவர்கள், மான்விழி அழகில் மையிட்ட கண்ணி, மான்விழி அழகில் மையிட்ட கண்ணி, மையிட்ட கண்ணுக்கு பல நூறு கவிதை சொன்னேன், மையிட்ட கண்ணுக்கு பல நூறு கவிதை சொன்னேன், அலங்காரச் சிலையை உன் அழகில் கவிதை ஆக்கினேன், அலங்காரச் சிலையை உன் அழகில் கவிதை ஆக்கினேன், அந்த கவிதையும் உன்னை பார்த்து திணறி போகுதே, அந்த கவிதையும் உன்னை பார்த்து திணறி போகுதே, கண்ணே கொஞ்சம் பாரு கண்ணே கொஞ்சம் பாரு, என் நெஞ்சை தொட்டு கேட்கிறேன் என் நெஞ்சை தொட்டு கேட்கிறேன், உன் கையளவு இதயத்தில் இடம் கொடு என்று, உன் கையளவு இதயத்தில் இடம் கொடு என்று, உன் பருவம் கொஞ்சம் கொஞ்ச என் புருவம் தூங்க விடாமல் கனவுகளில் மூழ்கி கற்பனையில் நீந்துகிறேன், உன் பருவம் கொஞ்ச கொஞ்ச என் புருவம் தூங்க விடாமல் கனவுகளில் மூழ்கி கற்பனையில் நீந்துகிறேன். சிறப்பான கவிதை வரிகள் கொண்ட பாடல், ஒழித்த பாடல் என்று அழகாக கவிதை வடிவில் வர்ணித்து பாராட்டியுள்ளார் படவேடு பிரியா வீரமணி ஐயா அவர்கள். அவர்களுக்கு சிறந்தாந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் ஐயா சிறப்பு. தேன்மொழி முருகன் அவர்கள், அதேதான் ஐயா உங்கள் கவிதையின் மூலம் சொல்லிவிட்டீர்கள் சிறப்பு என்று பாராட்டியுள்ளார்கள். அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு இதய ராகம் நிகழ்ச்சிக்கு மனோர் ஐயாவின் விருப்பத்தில் வைர நெஞ்சம் என்ற திரைப்படத்திலிருந்து கார்த்திகை மாசமடி.

0: சபரி வானொலி வழங்கும் இதய ராகம் நிகழ்ச்சி அழகாக பாடல்கள் வெளிச்சென்றது. இன்று இதய ராகம் நிகழ்ச்சியில் பாடல்களை தொகுத்து அனுப்பிய தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் கணந்தி நகர் எஸ் மனோகர் ஐயா அவர்கள் அவர்களுடன் ஒரு சிறு உரையாடல். வணக்கம் ஐயா, வாருங்கள்.
1: வணக்கம். பாடல்லாம் அருமையா கொடுத்தீங்க, நல்ல தரமான பாடல்கள் எல்லாமே, தரமா அழகா உங்களுக்கு சூப்பரா இருந்துச்சு. நல்லா சீக்கிரமாவும் முடிஞ்சிருச்சு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எல்லாம் தொடர்ந்து அந்த பாட்டெல்லாம், இந்த பாட்டெல்லாம் வந்து அதிகமா நம்ம வந்து கேட்க முடியாது, அதனால அந்த மாதிரி பாடல்களை எடுத்து கொடுக்கறது எனக்கு எப்பயுமே ஒரு சந்தோஷம்தான்.
0: உங்கள் பாடல் எடுத்து எடுப்பது என்றாலே சிரமம் தானே ஐயா? அந்த ஏன் திரைப்பட பாடல் ஏனோ தெரியவில்லை, வரவே இல்லை ஐயா. வந்திருக்கும் ஐயா, வந்திருக்கும் வந்திருக்கும். ஆமாம் ஐயா, அதுதான் சொன்னேன். ஒரு படத்தில் ஏதோ ஒரு பாடல் கற்றுக் கொடுக்க அனுபவம் தானே வர வேண்டும் சொல்லுங்க. உங்களுக்கு தானே ஐயா அனுபவமாக இருக்கிறது மொத்தம், எங்களுக்கு இல்லை ஐயா. கற்றுக் கொடுத்தால் கற்றுக்கொள்கிறோம் ஐயா. நீங்கள் எல்லாம் ஆமாம் ஐயா, நீங்களும் நானும் நின்னால் நீங்கள் சின்ன பிள்ளைதான், நான் உங்களை விட 4 விரல் அதிகமாகத்தான் இருப்பேன் என்று நினைக்கிறேன்.
1: நீங்கள் நல்லா இருக்கு பாட்டெல்லாம், எல்லா நேயர்கள்லாம் குறைவா இருந்தா கூட பரவாயில்ல, பாட்டு தொடர்ந்து நல்லபடியா வந்துச்சு. பதிவு போட்ட அத்தனை நேயர்களுக்கும் நன்றி. கேட்டுட்டு பதிவு போடாம இருந்தவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாரும் வசதிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நன்றி. லேட்டா வந்து நீங்க வந்ததுனால
0: ஒருவர் பாடல் ஒரு நேயருடைய பாடல் கேட்டு மகிழ்வோம் ஐயா.
1: நன்றி
0: ஐயா, நன்றி.
1: ஹலோ,
0: சொல்லுங்க ஐயா.
1: அந்த இவரு பிரியா வீரமணி அவர் பேரு, அவர் நல்ல கவிதை போட்டிருந்தாரு. அவருக்கு மனமார்ந்த பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள். நம்ம இணையத்துல புதுசா வந்திருக்காரு, அவரை வருக வருகன்னு வரவேற்கிறேன். அவருக்கு அவர் குடும்பத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி
0: நன்றி ஐயா, நன்றி. வாழ்த்துள்ளதுக்கு நன்றி. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகர் ஐயாவின் விருப்பத்தில் பாடல்கள் வெளித்து சென்றது. அவர் சிறிய உரையாடல் நம்முடன் உரையாடி சென்றார், அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு. ஒலித்த பாடலுக்கு சோலச்சேரி விஜய் அரசுமார் அவர்கள் கார்த்திகை மாசமடி கல்யாண சீசனடி பாடல் மிக சிறப்பு என்று பாராட்டினார்கள். சோலச்சேரி விஜய் அரசுமார் அவர்கள் கிரேட் என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் அருமையான பாடல் பழமையான பாடல் என்றும், இனிமை பாடல் தேர்வு செய்த நண்பருக்கு நன்றியும் தெரிவித்துள்ளார்கள். நன்றி, கேட்கவே ஆனந்தமாக இருக்கு என்று பாராட்டினார்கள். ஸ்டார் வழங்கியுள்ளார்கள் விஜயாஸ்மார்கள் அடடா ஆக அருமையான பாடல் என்றும், தென்மொழி முருகன் அவர்கள் உற்சாகமான பாடலை தேர்வு செய்த உள்ளத்துக்கு நன்றியும் தெரிவித்துள்ளார்கள். நன்றி. படவேடு பிரியா வீரமணி ஐயா அவர்கள் கார்த்திகை மாதம் திருமணாகி கைப்பிடித்த நாள், கார்த்திகை மாதம் திருமணமாகி கைப்பிடித்த நாள், எனக்குள் நீயும் உனக்குள் நானும் கலந்து அதற்குள் இத்தனை நாளாகிவிட்டதா, எனக்குள் நீயும் உனக்குள் நானும் கலந்து அதற்குள் இத்தனை நாளாகிவிட்டதா, அன்று கண்ணுக்குள் நுழைந்த காதல், அன்று கண்ணுக்குள் நுழைந்த காதல் நெஞ்சுக்குள் நுழைந்து இன்று நிறைந்து விட்டது. இன்று மட்டுமல்ல என்றைக்கும் இனிய நாள் அந்த கார்த்திகை மாதம், இன்று மட்டுமல்ல என்றைக்கும் இனிய நாள் அந்த கார்த்திகை மாதம். அருமையான காதல் தத்துவ பாடல், சூப்பர் என்று பாராட்டினார்கள். படவேடு பிரியா வீரமணி ஐயா அவர்கள், அவர்களுக்கு நெஞ்சாத நன்றிகள். மகிழ்ச்சி ஐயா, சிறப்பான ஒரு கவிதை. தேன்மொழி முருகன் அவர்கள், இந்த பாடலை போடுங்கள் ஐயா, நானே கேட்க வேண்டும் என்று நினைத்தேன். எந்த பாடல் என்று தெரியவில்லையே. படவேடு பிரியா வீரமணி ஐயா அவர்கள், உங்கள் அன்புக்கு மனோகரன் அவர்களுக்கு என் நெஞ்சம் கனிந்த நன்றிகள் தெரிவித்துள்ளார்கள். நன்றி நன்றி தெரிவித்துக் கொண்டு, பிரியா வீரமணி ஐயா அவர்களின் விருப்பத்தில் காசி திரைப்படத்திலிருந்து என் மனவானில் சிறகை விரிக்கும் இதோ

அழகான இனிமையான மென்மையான ஒரு பாடல். காசி திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிச்சென்றது. இந்த பாடலை படவேடு பிரியா வீரமணி ஐயா அவர் விருப்பத்திற்காக அந்த அட்டகாசமான பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். நேர் சொந்தங்களே, பயிரின் பக்கத்தில் இணைந்து தேன்மொழி முருகன் அவர்கள் ஒரு கிண்ணத்தை ஏந்துகிறேன் என்ற பாடலை ஒளிபரப்புகள் என்று பதிவிட்டார்கள். நிச்சயம் வருகிறது, கேட்டு மகிழ்வோம். சோலச்சேரி விஜயஹர்ஷ்குமார் அவர்கள் ஒழித்த பாடல் வேறு லெவல் என்றும் பாராட்டினார்கள். நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ணப்பறவைகளை பாடல் அருமை சூப்பர் என்று பாராட்டினார்கள். நன்றி. படவேடு பிரியா வீரமணி ஐயா அவர்கள் பாடலில் காசி திரைப்படத்தில் விக்ரம் கண் இல்லாதவராக நடிப்பார். அவருக்காக ஒரு கவிதை, பார்வை இழந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் என்ற ஒரு கவிதையை தந்துள்ளார். கண் பார்வை இல்லாதவர் உலகத்தின் அவரது மனதின் வழியே உணரும் ஒரு அழகான கவிதை இங்கே என்றும், பார்வையின்றி ஒரு உலகம் இங்கே, விழிகள் இழந்ததால் வழிகள் போனது. பார்வையின்றி ஒரு உலகம் இங்கே, விழிகள் இழந்ததால் வழிகள் போனது. கண்கள் திறந்தும் வெளிச்சமில்லை, கண்கள் திறந்தும் வெளிச்சமில்லை, கருநீல வானமும் எனக்கு தெரியவில்லை, கருநீல வானமும் எனக்கு தெரியவில்லை. வண்ணங்கள் அறிய விழிகள் வையம் முழுவதும் நினைவலைகள், வண்ணங்கள் அறிய விழிகள் வையம் முழுவதும் நினைவலைகள். ஈர மண்ணின் வாசம் பாதையை காட்டுகிறது, ஈர மண்ணின் வாசம் பாதையை காட்டுகிறது. கடல் அலையின் குரல் என் கைகளில் கேட்கிறது, கடல் அலையின் குரல் என் கைகளில் கேட்கிறது. காலடி ஓசையை உறவு பிடிக்குமா, காலடி ஓசையை உறவு பிடிக்குமா, கண்ணில்லா இந்த மாமனிதனை, கண்ணில்லா இந்த மாமனிதனை. என் நிலையைக்கான அந்த மானங்கட்ட கடவுளுக்கு தெரியலையா ஏன் இந்த இருட்டு உலகம் படைத்தாய், என் நிலையைக்கான அந்த மனங்கட்ட கடவுளுக்கு தெரியலையா ஏன் இந்த இருட்டு உலகம் படைத்தாய். சபரி வானொலியில் பாசம் அறியும் உறவு இங்கே உள்ளது, படைத்தவனே உனக்கு தெரியலையா. சபரி வானொலியில் பாசம் அறியும் உறவு இங்கே உள்ளது, படைத்தவனே உனக்கு தெரியலையா. இருக்கும் வரை கண்ணில்லாதவருக்கு உதவிடுவோம், இருக்கும் வரை கண்ணில்லாதவருக்கு உதவிடுவோம். நாம் இறக்கும் வரை அவர்களுக்கு நாம் இறந்த பின்னும் கண்களை கொடுத்து பலரது கண்களை திறந்திடுவோம். நாம் இறக்கும் வரை அவர்களுக்கு நாம் இறந்த பின்னும் கண்களை கொடுத்து பலரது கண்களை திறந்திடுவோம் என்று ஒரு அழகான கவிதையுடனும், என் விருப்ப பாடலை கண் இல்லாதவர்களுக்கு சமர்ப்பணமாக கொடுத்தேன். பாடலை ஒளிபரப்பு செய்த சபரி வானொலி இயக்குனர் கீதநேசன் அவர்களுக்கு நெஞ்சம் கனிந்த நன்றிகள் தெரிவித்து, பாடலை ரசித்து பதிவு கொடுத்த அன்பு கரங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று ஒரு பதிவு தந்துள்ளார். படவேடு வீரமணி ஐயா அவர்கள், படவேடு பிரியா வீரமணி ஐயா அவர்கள், அவர்களுக்கு சிரம் தாழ்ந்த வணக்கங்கள் ஐயா. சோலச்சேரி விஜயஹர்ஷ்குமார் அவர்கள் படவேடு பிரியா வீரமணி அவர்களின் பாடல் தேர்வு கவிதைகள் மாதிரி அழகு அழகு, நன்றிகள் என்றும் பாராட்டினார்கள். நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் பாடலை தேர்வு செய்த நண்பருக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். உங்களுக்கும் மனதை உருக வைக்கும் பாடல், இனிமையான குரலில் பாடல் அருமை என்றும் பாராட்டினார்கள். பாடலை கேட்டு ரசித்து கவிதையை பாராட்டிய நெஞ்சங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, சபரி வானொலி வழங்கும் இதே ராகம் நிகழ்ச்சி பாடல்கள் ஒலித்ததற்கு ஒரு நேர் சொந்தம் வருகை புரிந்து, வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா

0: இதே ராக நிகழ்ச்சியை தொகுத்து அனுப்பிய தஞ்சாவூர் கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகர் ஐயா அவர்களை வாழ்த்தி ஒரு நேர் சொந்தம் இணையத்தில். வணக்கம் ஐயா, வாருங்கள்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் வணக்கம்.
1: இதே ராகம் நிகழ்ச்சிக்காக என்னுடைய பாராட்டுகள்.
0: நன்றி ஐயா.
1: ரொம்ப அருமையான பாட்டு மனோகர் கொடுத்ததுதான். மனோகர் தான் ஒரு முத்துக்கள் சுப்பிக்குள் முத்து மாதிரி
0: அவரு
1: கடவுள் எடுக்கிற மாதிரி எடுக்கிறாரு.
0: நிச்சயமா ஐயா. ஆமாம்,
1: எல்லாம் ரொம்ப நல்லா அருமையா இருந்தது. அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள்.
0: நன்றி.
1: எங்களுக்கும் நல்ல வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சி இதே ராகத்தை நான் ரொம்ப வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா.
0: நன்றி ஐயா. நன்றி. உங்கள் வாழ்த்துக்கு நன்றி.
1: வாய்ப்புக்கு நன்றி ஐயா. வணக்கம்.
0: தஞ்சாவூர் மாவட்டம் பொன்னைநல்லூர் ஜோதி பாண்டியன் ஐயா அவர்கள் இன்று வலம் வந்த இதய ராகம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவருக்கும் நன்றி தெரிவித்துக்கொண்டு திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணிந்திரநகர் பிரகாஷ் ஐயா அவர்கள் மிக்க நன்றி என்றும் சொல்லிச்சேரி விஜயஸ்மர் அவர்களும் நன்றி தெரிவித்துள்ளார்கள். அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக்கொண்டு இதுவரை சபரி வானொலி வழங்கிய இதய ராகம் நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டு ரசித்த அத்துணை நெஞ்சங்களுக்கும் தொகுத்து அனுப்பிய கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகர் ஐயா அவர்களுக்கும் வாழ்த்துச் சென்ற அத்துணை நெஞ்சங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பறிவிப்பாளர் கீதம் நேசிக்கும் கீதநேசன். நிகழ்ச்சிக்கு தகவல் தொழில்நுட்பம் உதவி புரிந்த நிலை இயக்குனர் அவர்களுக்கும் உடன் பணிபுரியும் அறிவிப்பாளர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. இன்று மாலை 7 மணி அளவில் பாட்டு ஒன்று கேட்கட்டுமா? ஆம், பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சியில் கலந்து கொள்வோம். நேர் சொந்தங்களே, வணக்கம், வாருங்கள்.

0: சபரி ஒனொலி நேர் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நிலையத்தில் நேரம் மாலை 7 மணி. சபரி ஒனொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வலம் வர இருக்கிறது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் கீதம் நேசிக்கும் கீதநேசன். நேயர் சொந்தங்கள் தங்கள் விருப்ப பாடலை கைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டு மகிழலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண் 8270333491. மீண்டும் 8270333491 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்டு மகிழுங்கள். சபரி ஒனொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சியில் இதோ இணையும் நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம் ஐயா, தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் வட்டம் கழுநீர்குளம் வெல்டிங் மாறி.
0: வணக்கம் ஐயா, வணக்கம், வாருங்கள். எப்படி இருக்கிறீர்கள்?
1: நலமாக இருக்கிறேன்.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. கூறுங்கள் ஐயா, உங்கள் விருப்ப பாடல்.
1: தென்மொழி படத்தில் வந்து அன்பா சுமந்து சுமந்து.
0: நிச்சயம் அழகான ஒரு பாடல், கேட்டு மகிழ்வோம் ஐயா. நன்றி.
1: நன்றி ஐயா.
0: தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் வட்டம் கழுநீர்குளம் வெல்டிங் மாறி ஐயாவின் விருப்பத்திற்காக பொன்னுமணி திரைப்படத்திலிருந்து அன்பு சுமந்து சுமந்து.

0: பொன்னுமணி திரைப்படத்திலிருந்து ஒரு சோகமான சுகமான பாடல் ஒழிச்சிடுறது. விரும்பிய நேர் சொந்தம், தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் மாவட்டம் கவிநீர்குளம் வெல்டிங் மாரி ஐயாவின் விருப்பத்திற்காக அந்த பாடல் அவருடைய மாமா ஏற்க எழுதினார். கொஞ்ச காலத்திற்கு முன்பு இன்னும் அவர் நினைவாகவே அந்த பாடலை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவர் ஆத்மா சாந்தி அடையட்டும். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கின்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம், வணக்கம் ஐயா, வாருங்கள்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் வணக்கம்.
1: கரூர் தங்கநகர்ந்து சேகர் பேசுறேன்.
0: வணக்கம் ஐயா, வாழ்க்கை இணைப்பதற்கு நன்றி. குறுங்கள் ஐயா, உங்கள் விருப்ப பாடல்.
1: வாழ நினைத்தால் வாழலாம், அந்த படத்திலிருந்து வீணை நீட்டும் கைகளை.
0: அருமை அருமையான ஒரு பாடல் தேர்வு ஐயா உங்களுடையது, நன்றி. இதை கேட்டு மகிழ்வோம். கரூர் தங்கநகர் சேகர் ஐயா அவர்கள் விருப்பத்திற்காக அழகான ஒரு பாடல் தேர்வு.

0: அழகான வீணை மீட்டிச் சென்றது. வாழ நினைத்தால் வாழலாம் என்ற திரைப்படத்திலிருந்து அந்த அழகான ஒரு பாடலை கரூர் தங்கநகர் சேகர் ஐயா அவர் விருப்பத்தில் ஒலிச்சென்றது. அவருக்கு நெஞ்சாத நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டு இருக்கிறது. நிகழ்ச்சியில் இணைய நேர் சொந்தம் வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: தென்காசி மாவட்டத்திலிருந்து
0: நலமாக இருக்கிறோம் ஐயா, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: விருப்பாடல்
0: ஐம்பதை தாண்டி விட்டது அல்லவா? ஐம்பதை தாண்டி விட்டது அல்லவா? இல்ல, பாடல் வந்தவுடன் எனக்கு ஒரு ஞாபகம், அதனால தான் நான் ஒன்றும் சொல்லவில்லை ஐயா. ஐம்பதை தாண்டி விட்டதா என்று கேட்டேன், அவ்வளவுதான் ஐயா. எனக்கு வேறொன்றும் தெரியாது, எனக்கு வேறொன்றும் தெரியாது ஐயா, அவ்வளவுதான்.
1: இதோ
0: நன்றி, நன்றி அருமை ஐயா. கேட்டு தென்காசி மாவட்டம் ஆவுடையானவர் மணி ஆஸ்கர் தையல் கலைஞரியாவின் விருப்பத்துக்காக வாணிராணி திரைப்படத்திலிருந்து கட்டிலிடவா என்று கேட்டிருக்கிறார். இது வருகிறது.

அழகாக அருமையான ஒரு பாடல் ஒலி சென்றது. வாணி ராணி திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். விரும்பிய நேர் சொந்தம் தென்காசி மாவட்டம் ஆவுடையான ஒரு மணி ஆஸ்கார் தையல் கலைஞர் ஐயாவின் விருப்பத்திற்காக அந்த பாடல் அருமையான ஒரு பாடல். அவருக்கு நெஞ்சாத நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிலையத்தில் நேரம் மாலை 7:20. நேர் சொந்தங்கள் 8270333 0491 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்டு மகிழலாம்.

அமைதி, அமைதி. தலைவர் அவர்களின் செல்வி சிந்துவுக்கு இப்படி ஒரு இனிமையான குரல் வளம் இருக்கும் என்பது எனக்கு தெரியாமல் போய்விட்டது. தலைவர் அவர்களின் அனுமதியின்றி அவர்களை இணைந்து பாட அழைக்கிறேன். உங்களுக்கெல்லாம் சந்தோஷம் தானே?

0: இதமான இனிமையான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். வெல்டிங் மாரி ஐயா அவர்கள் அந்த பாடலுக்கான அனைத்து தகவலையும் தந்துள்ளார். அதுதானே ஐயா கண்ணோடு கண், 1982. இசையமைப்பாளர்கள் சங்கர் கணேஷ், பாடியவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம், பாடலாசிரியர் வைரமுத்து, நடித்தவர்கள் ரவிக்குமார், சுலக்ஷனா பிரபு. இப்பாடல் சிவரஞ்சன ராகத்தில் அடிப்படையில் அமைக்கப்பட்ட ஒரு மெல்லிசை பாடலாகும். பாடல் அருமை, சூப்பர் என்று அழகான ஒரு பதிவு தந்துள்ளார். அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டும் என நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டு இருக்கிறது. நிகழ்ச்சியில் என்ன நேர் சொந்தம், வணக்கம் ஐயா வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: ஐயா நான் அருள் வந்து மகேஷ் ஐயா.
0: வணக்கம் வணக்கம் வாருங்கள் ஐயா. மகிழ்ச்சி இணைப்பிலிருந்து மிக்க நன்றி. எப்படி இருக்கிறீர்கள்?
1: நல்லா இருக்கேன் ஐயா, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நலமாக இருக்கிறோம் ஐயா, மகிழ்ச்சி.
1: மணி ஒரு பாட்டு, சூப்பர் பாட்டு, ஸ்ரீபதி ஜானகி பாண்ட பாட்டு. சாமி என்னை கண்ணும் காணாமல் இப்படி விடுதலில் மௌனம் தான் என்ன, அந்த பாட்டு.
0: அது சரி,
1: பல்ல இழிக்கிறவன்
0: ஐயா, பொறுமையா பொறுமையா வாருங்கள் ஐயா. மீண்டும் ஒரு முறை பொறுமையா வாருங்கள் ஐயா.
1: என்ன சாமி என்னை கண்ணும் காணாமல் இப்படி விட்டு போவது மர்மம் தான் என்ன?
0: அது சரி,
1: அது சரி. எஸ்பிபி ஜானி வாய்ஸ் சூப்பரா இருக்கும் ஐயா, போட்டுடுங்க நேர்களுக்காக.
0: நிச்சயமா கேட்டு மகிழ்வோம் ஐயா.
1: ஓகே ஓகே, நன்றி.
0: நாகர்கோவில் மகேஷ் ஐயா நிறுவனத்திற்காக என் தென் கல்யாணி திரைப்படத்திலிருந்து

இடத்தில் நானோ வாழ்ந்திருக்க, விரகத்தில் இவனோ வந்திருக்க, தோப்புக்குள்ள போவனு தொகை இவ சொல்ல இல்ல என்னான்னு நான் செய்யுவேன். இதை எங்க

0: அழகான அட்டகாசமான ஒரு பாடல் ஒலிச்சென்றது. தஞ்சாவூர் கும்பகோணம் தாராசுரம் கைலாசம் ஐயா அவர்களின் பாணியில் கூற வேண்டுமென்றால் ஒரு கில்மா பாடல் ஒலிச்சென்றது. கேட்டு மகிழ்ந்தோம். கேட்டு மகிழ்ந்த அந்த அன்பு சொந்தம் நாகர்கோவில் பகுதியிலிருந்து மகேஷ் ஐயா விருப்பத்திற்காக அந்த பாடல் ஒலிச்சென்றது. அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையம் மேயர் சொந்தம் வணக்கம் ஐயா வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்? வணக்கம் ஐயா.
1: ஹலோ.
0: வணக்கம் ஐயா. வணக்கம், வாருங்கள்.
1: வணக்கம் ஐயா.
0: நலமாக இருக்கிறோம் ஐயா, வாருங்கள்.
1: சொல்லுங்கள் ஐயா.
0: உங்களை அறிமுகம் செய்து கொண்டு உங்கள் விருப்ப பாடலை கேளுங்கள் ஐயா.
1: அதை நீங்க முதல்ல கேட்கணும் ஐயா. நீங்க எங்க இருந்து கால் பண்றீங்க, யார் பேசுறீங்க, புதிய உறவா என்ன நீங்க கேட்டிருக்கணும் ஐயா? நான் திருவண்ணாமலை மாவட்டம் படவேடு பிரியா வீரமணி பேசுறேன் ஐயா. நிலையத்துல அனைவரும் நலமாக
0: இருக்கிறோம் ஐயா.
1: நேயர்கள் நல்லா இருக்காங்க?
0: அனைவரும் நலம் ஐயா.
1: பாடல் நேயர்கள்லாம் வந்து ரொம்ப சிறப்பா கேக்குறாங்க, ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா ஒரு பாடல் கேட்பது என்பதே வந்து ஒரு உயிர் கொடுக்கற மாதிரி இளையராஜாவே சொல்லியிருக்காரு. ஒரு பயிர் வந்து இசை கேட்டே வளருது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இசைக்கு வந்து அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு இளையராஜா.
0: நிச்சயமாக.
1: அது போல ஒரு பாடல் நம்ம கேட்கிறோம், அதுல உள்ள இருக்கிற கருத்துக்கள் வந்து கவிஞர்கள் எழுதியிருக்காங்கன்னா அந்த பாடல் வரிகள்ல வந்து அந்த வரிகள் எதற்காக எழுதினாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது அந்த இசையை கேட்கும் போது நமக்கு ஆயுள் கூடுதுன்னு ஒரு ஒரு நம்பிக்கை.
0: நிச்சயமா, நிச்சயமா.
1: இது உண்மையா என்னன்றது எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு சில பாடல்கள் வந்து நம்ம மன அழுத்தத்துல இருக்கும் போது அந்த பாடலை கேட்கும் போதே நமக்கு ஒரு சில மாற்றங்களை வந்து வாழ்க்கையில.
0: உண்மை, என்னுடைய வாழ்நாள் கூடுகிறது என்பது, வாழ்நாள் கூடுகிறது என்பது உண்மையான கருத்து ஐயா. இது ஆய்வில் கண்டறியப்பட்டது என்றதும் ஒரு தகவல்.
1: கண்டிப்பா. ஏன்னா இசையும் அந்த, அதாவது நம்ம தமிழ்ல வந்து கவிதை வந்து தமிழ்ல மட்டும்தான் கவிதை எழுத முடியும், மற்ற மொழியில எதையிலுமே கவிதை வந்து எழுத முடியாது. தமிழ்க்கு வந்து அவ்வளவு ஒரு முக்கியத்துவம். அந்த வரிகள் கவிதையா கோர்க்கிறது வந்து தமிழ்ல மட்டும்தான் நம்ம கவிதை எழுத முடியும்.
0: நிச்சயமா ஐயா.
1: அது எல்லாருக்கும் வருமானது எனக்கு தெரியல. அந்த சிந்தனை வந்து கரெக்டான நிலையில இருக்கணும்.
0: உங்களுக்கு
1: செயல்பாடுகள் வளர்ப்பு விதம் வந்து கரெக்டா இருக்கணும். நம்ம ஆரம்பத்துல இருந்து பழகுற விதம், மற்றவங்க கிட்ட பழகுறோம், எப்படி அன்பா பழகுறோம், நம்ம பேசுற வார்த்தைகள் எப்படி பேசுறோம், இதுல இருந்துதான் நமக்கு கவிதையே வரும்.
0: நிச்சயமா.
1: அது ஒரு, நான் ஒரு கவிஞனாக சொல்றேன், அது என்னுடைய கருத்து. இப்போ கவிதை எழுதுவது ரொம்ப கடினமான விஷயம் இல்ல. அது ஒரு சின்ன ஒரு குழு கொடுக்குறேன் நானு. இப்போ திரை அப்படின்னு சொல்றேன்னா அதை கைதின்னு போட்டீங்கன்னா கவிதை ஆயிடும். கண்ணுன்னு சொல்றேன்னா கண்ணு சொல், அதாவது இமை அப்படின்னு சொல்றேன்னா அதை கண்ணுன்னு சொல்லிட்டீங்கன்னா கவிதை ஆயிடும். இந்த மாதிரி ஒரு ஒரு சிலதெல்லாம் வந்து அந்த தமிழ்ல வந்து நம்ம மாத்தி பண்ணும்போது கவிதை ஆயிடாது. இதுதான் ஐயா
0: சிறப்பு.
1: உங்க நிகழ்ச்சி வந்து ரொம்ப சிறப்பா இருக்கிறது, ரொம்ப மகிழ்ச்சி. என்னன்னா ஒண்ணு வருத்தம் எனக்கு, இதுல இருக்கிற நேயர்கள் வந்து இன்னும் அதிகப்படுத்தி மேலும் இன்னும் ஒரு எல்லா நிகழ்ச்சியும் கொண்டுட்டு போனா நல்லா இருக்கும்னு என்னுடைய கருத்து. ஏன்னா இப்போ 7 மணிக்கு ஒரு ப்ரோக்ராமு, அதே மாதிரி 8 மணிக்கு ஒரு ப்ரோக்ராமு, அப்படி தொகுப்பாளர் இல்ல அப்படின்ற பட்சத்துல ஒரு 2 மணி நேரமா கூட கொடுக்கலாம். அது உங்களுடைய எண்ணங்கள் எப்படின்னு எனக்கு தெரியல. அது நேயர்கள் எல்லாம் எப்படி எதிர்பார்க்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. சிறப்பா இருக்கு நிகழ்ச்சி.
0: நன்றி ஐயா. நன்றி. தங்கள் வருகை எங்கள் வானொலியை மேம்படுத்தட்டும் என்று கூறிக்கொண்டு.
1: எல்லாருமே இல்ல, எல்லாருமே நேயர்கள்லாம் நல்ல பாடல் கேட்கிறாங்க, ஒரு ஆர்வமா இருக்கிறாங்க. அந்த டைம் வந்து எடுத்து ஒரு வானொலிக்காக பாடலை கேட்கணும். இந்த பாடல் யூடியூப்ல கூட கேட்டு போகலாம் அவங்களுக்கு. அதாவது எனக்கும் சரி எல்லாருக்குமே சரி, பொதுவான கருத்தை சொல்றேன், யூடியூப்ல கேட்கறத விட இந்த வானொலியில கேட்கும் போது ஒரு அறிவிப்பாளர் அந்த பெயரை சொல்லி அந்த பாடலை கொடுத்து அதுல ஒரு சந்தோஷம். இப்போ நம்ம கையாந்தி பவன்ல சாப்பிடறதுக்கு ஒரு ஹோட்டல் உள்ள ஏசி ஹோட்டல்ல போய் சாப்பிடறதுக்கு வித்தியாசம் இருக்கு. அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு வானொலியில இணைஞ்சு அதுல ஒரு பாடல் பதிவு செஞ்சு அந்த பாடலை கேட்டா நமக்கு ஒரு மகிழ்ச்சி. நேயர்கள்லாம் நேரலையில வந்து தொலைபேசியில பேசுறாங்க, எனக்கு இந்த பாடல் வேணும்னு கேக்குறாங்க, அது வந்து ஒரு சந்தோஷம். அதுதான் ஐயா வாழ்க்கை. பாடல் எங்க வேணாலும் கேட்கலாம், ஆனா நம்ம விரும்பியபடி மனசு என்ன சொல்லுதோ அதுதான், நம்ம விரும்பியபடி என்ன எதை ஏத்துக்கிறோமோ அதுதான் நமக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கும். அது என்னுடைய கருத்து. நன்றிகள் ஐயா. எனக்கு ஒரு பாடல் கொடுங்க, ஒரு சிறப்பான பாடல். நேயர்கள் என்ன சொல்றாங்கன்னு தெரியாது இந்த பாடலுக்கு.

0: அழகான அருமையான ஒரு பாடல் ஒலிக்கிறது. நேரம் நல்லா இருக்குது என்ற திரைப்படத்திலிருந்து அந்த பாடல். விரும்பிய நேர் சொந்தம் படவேடு பிரியா வீரமணி ஐயா அவர்கள் விருப்பத்திற்காக அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். அவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். இதுவரை கேட்டிராத பாடல் ஐயா நீங்கள் தேர்வு செய்தது நன்றியை தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள்.
1: சார் வணக்கம், கோவை ராஜேஷ்.
0: வணக்கம் வணக்கம், வாருங்கள் ஐயா, மகிழ்ச்சி இணைப்பதற்கு நன்றி. கூறுங்கள் ஐயா.
1: எனக்கு வந்து படம் எங்க வீட்டு மாப்பிள்ளை
0: நிச்சயமாக கேட்டு மகிழ்வோம் ஐயா, நன்றி. கோவை சேரன்மநகர் ராஜேஷ் ஐயாவின் விருப்பத்திற்காக எங்க வீட்டு மாப்பிள்ளை.

0: இனிமையான இதமான ஒரு பாடல், அழகான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். எங்கள் வீட்டு மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் வெளிச்சென்றது விரும்பிய நேர் சொந்தம். கோவை சேரன்மாநகர் ராஜேஷ் ஐயா விருப்பத்திற்காக அந்த பாடல், அவருக்கு நெஞ்சாத நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: ஹலோ.
0: வணக்கம் ஐயா. வணக்கம்.
1: கும்பகோணம் வட்டம் பாபுராஜ் வீட்டில் முகமது இக்பால்.
0: வணக்கம் ஐயா, மகிழ்ச்சி இணைப்பதற்கு நன்றி. கூறுங்கள் ஐயா, உங்கள் விருப்ப பாடல். மீண்டும் கோகிலா திரைப்படத்திலிருந்து இதோ கேட்டு மகிழ்வோம் ஐயா. நன்றி. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பாபுராஜபுரம் பகுதியிலிருந்து முகமது இக்பால் ஐயாவின் விருப்பத்திற்காக

0: அட்டகாசமான ஒரு பாடல் ஒளித்தென்றது. மீண்டும் கொய்கிலா திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் விரும்பியிருந்த நேயர் சொந்தம். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பாபுராஜபுரம் முகமது இக்பால் ஐயர் விருப்பத்திற்காக அந்த அழகான ஒரு அட்டகாசமான பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். இனிமையாக இருந்ததை கேட்பதற்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்? இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. வணக்கம் ஐயா. வணக்கம்.
1: வணக்கம். கும்பகோணம் மனோகரன் பேசுறேன்.
0: வணக்கம் ஐயா. வணக்கம். வாருங்கள் ஐயா.
1: நலமாக
0: இருக்கிறோம் ஐயா. குறுங்கள் ஐயா, உங்கள் விருப்பப்படல்.
1: நான் போடுற பாட்டெல்லாம் நீங்க எடுக்க முடியாது.
0: எடுக்க முடியாது தானே ஐயா, என்ன பண்றது சொல்லுங்கள் ஐயா.
1: சரி, எனக்கு வந்து சாந்தி முகர்த்தம்னு ஒரு படம்.
0: எப்ப நடந்தது என்று கேட்டேன் ஐயா, வேற ஒன்றும் இல்லை. மன்னிக்கவும் ஐயா, நீங்கள் ஒன்று வேணாம், விட்டு விடுவோம்.
1: மலையே என்னை விட்டுவாதே, இருந்தா என்னுள்ள தாங்காது.
0: அறிமுகப்படுகிறீர்கள் ஐயா, இதை கேட்டு மகிழ்வோம். உங்கள் பாடல் ஐயா, உங்களை அறிமுகம் செய்து கொண்டீர்களா? முதலில் எனக்கு ஞாபகம் இல்லை. உங்களை அறிமுகம் செய்து கொண்டீர்களா ஐயா? உங்களை
1: பாட்டு முடிஞ்சிருச்சா?
0: பாட்டு முடிஞ்சிட்டு இல்லையா? உங்களை அறிமுகம் செய்து கொண்டீர்களா? எனக்கு ஞாபகம் இல்லை. ஆமாம் ஐயா, அதுதான் எனக்கு ஞாபகம் இல்லை, அதனால் கேட்டு தெரிந்து கொண்டேன் ஐயா. மகிழ்ச்சி. மதியம் சாப்பிட்டேன் ஐயா, சாப்பிட்டேன். நேற்று தான் சாப்பிடவில்லை, இன்று சாப்பிட்டேன், அதனால் ஒன்றும் அப்படியே வந்து விட்டது ஐயா. அது மாற்றிக்கொள்வோம்.
1: என்ன
0: பாட்டு வேணுங்க? இது காதே பரவாயில்ல ஐயா.
1: அதுக்கு நீ பேசாமே இருக்கலாம். அது மாதிரி இருக்கு. எனக்கு சாந்தி முகர்த்தான்னு ஒரு படத்துல இருந்து சுரேந்தர் பாட்டு மலையே என் மீது தூவாது அந்த பாட்டு
0: நிச்சயமாக வருகிறது ஐயா. இது உங்கள் பாடல் கேட்டு மகிழ்வோம்.
1: நன்றி, நன்றி.
0: அவரே ஆகட்டும். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் கணந்தி நகர் எஸ் மனோகர் ஐயாவின் விருப்பத்திற்காக அழகான ஒரு பாடல் சாந்தி முகூர்த்தம் என்று. ஆனால் அவர் என்று சொல்ல மறுத்துவிட்டார். பரவாயில்லை, அதை பற்றி ஒரு பிரச்சனை இல்லை. இது அவர் கேட்ட பாடல் ஓரிரு வினாடிகளில் வந்துவிட்டது ஐயா.

அருமையான அட்டகாசமான ஒரு பாடல் சிறப்பு. சாந்தி முகூர்த்தம் என்ற திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் ஒலிச்சென்றது. கேட்டு மகிழ்ந்தோம்.

0: விரும்பிய நேசந்தம். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகர் ஐயாவின் விருப்பத்திற்காக அந்த பாடல் ஒலிச்சென்றது. அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வலம் வந்து கொண்டே இருக்கிறது. நிலையத்தில் நேரம் 8:04. இந்த நேரத்தில் இணையும் நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்? வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். சொல்லுங்க ஐயா, யார் இங்கிருந்து?
1: முத்து பேசுறேங்க ஐயா.
0: முத்து ஐயா, வணக்கம். வணக்கம், வாருங்கள் ஐயா. கூறுங்க ஐயா, உங்கள் பாடல். நிச்சயமா அருமையான ஒரு பாடல் ஐயா. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற திரைப்படத்தில் ஒரு அழகான பாடல். இதோ கேட்டு மகிழ்வோம். நன்றி ஐயா. நன்றி. பரவாயில்லையா ஐயா, இது வருகிறது நீங்கள் கேட்ட பாடல். கரூர் தங்கநகர் முத்து ஐயாருன்னு விருப்பத்திற்காக.

0: இனிமையான இதமான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். கரூர் தங்கனர் முத்து ஐயா விருப்பத்திற்காக அந்த முத்தான பாடல், அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையம் நேர்ந்தோம். வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மற்றும் தாராசுரம் கைலாசம்.
0: வணக்கம் ஐயா, நலமாக இருக்கிறோம் ஐயா. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: மிக மிக நலம். இங்கு மழை வரும் அறிகுறி தென்படுகிறது.
0: இங்கு கூட காற்று பயங்கரமாக வீசிக்கொண்டு இருக்கிறது ஐயா. மின்சாரம் துண்டிக்கப்பட்டு விட்டது. சொல்லுங்கள் ஐயா. சொல்லுங்க ஐயா, சொல்லுங்கள்.
1: எனக்கு வந்து கே பாலச்சந்தர் இயக்கிய 100க்கு 100 படத்திலிருந்து நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன்.

0: ஆனந்த நினைவு அந்த பாட்டு வேணும்.
1: நிச்சயம் வருவார்கள் ஐயா. இது
2: சிறப்பு
1: ஐயா, தகவலுக்கு நன்றி. இது நீங்கள் கேட்ட பாடல் 100க்கு 100 திரைப்படத்தில் இருந்து அழகான ஒரு பாடலை தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மற்றும் தாராசுரம் கைலாசம் ஐயா ஒரு பத்திற்கு

அழகான ஒரு பாடல், 100க்கு 100 திரைப்படத்திலிருந்து பாடல் வெளிச்சென்றது. விரும்பிய நேர் சொந்தம், தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் தாராசுரம் கைலாசம் ஐயா அவர் நிருபித்திருக்காக அந்த அழகான பாடல் கேட்டு மகிழ்ந்தும் அவருக்கு நெஞ்சாந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்ட நிகழ்ச்சியில் இணையம் நேர் சொந்தம். வணக்கம், வாருங்கள், யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்? நலமாக இருக்கிறோம், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? மகிழ்ச்சி சிறப்பு. கூறுங்கள் அந்த பாடல். தென்காசி மாவட்டம் சோலைச்சேரி விஜி அரசுமார் அவர்கள் விருப்பத்திற்காக ராஜா ராணி திரைப்படத்திலிருந்து

0: அழகான அருமையான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்த நேர் சொந்தமின் சொந்தங்களே. ராஜாராணி திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் ஒலிச்சென்றது. விரும்பிய நேர் சொந்தம், தென்காசி மாவட்டம் சொலைச்சேரி விஜய் அரசுகுமார் அவர்கள் விருப்பத்திற்காக அந்த பாடல். அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம். வணக்கம், பாருங்கள், யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம்,
0: வணக்கம், வணக்கம், வாருங்கள், மகிழ்ச்சி. இணைப்பில் இருந்தமைக்கு நன்றி. குறுங்கள் உங்கள் விருப்ப பாடல்.
1: உழைக்கும் கரங்கள்,
0: அது உழைக்கும் கரங்களா?
1: உழைக்கும்
0: எனக்கு தெரியல.
1: ஊருக்கு உழைப்பது.
0: ஓ, அப்படி.
1: எம்ஜிஆர் பாடல்லாம் எல்லாமே ஒப்போன வரும்.
0: சிறப்பு. இது வருகிறது நீங்கள் கேட்ட பாடல்.
1: நன்றி.
0: தென்காசி மாவட்டம் சோலைச்சேரி தேன்மொழி முருகன் அவர்கள் விருப்பத்திற்காக இதோ

0: அழகான ஒரு பாடல் ஒலிச்சென்றது. ஊருக்கு உழைப்பவன் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல். தென்காசி மாவட்டம் சோலைச்சேரி தேன்மொழி முருகன் அவர்கள் விருப்பத்திற்காக அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையம் மேற்சந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள், யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், வணக்கம் ஐயா, வாருங்கள்.
1: ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சரவணகுமார்.
0: மகிழ்ச்சி ஐயா, இணைப்பிலே மிக்க நன்றி. குறுங்கள் ஐயா, உங்கள் பாடல்.
1: சிவாஜி கணேசன் நடிப்பில் வெளிவந்த பராசக்தி திரைப்படத்தில் டி எஸ் பகவதி பாடிய
0: நிச்சயமா ஒளிபரப்புறேன் ஐயா. ஐயா, ஒரு கேள்வி, சந்தேகம் கேட்க வேண்டும் ஐயா. பொதுவாக சோக பாடலே கேட்கிறீர்களே ஐயா. என்னை நானும் கேட்டால் என்னை திட்டுகிறார்கள். நீங்கள் என்ன சொல்லுங்கள் ஐயா அதற்கு பதில். ஐயா என் நான் இந்த இதை ஒன்று சோக பாடல் கேட்டால் என்னை திட்டுகிறார்கள். நீங்கள் சோக பாடல் கேட்பதற்கான காரணம் சொல்லுங்கள் ஐயா. எப்பொழுதும் அதிகமாக சோக பாடலே கேட்கிறீர்கள், பாடுகிறீர்கள், காரணம் என்ன ஐயா?
1: இதுக்கு மேல விளக்கம் சொல்ல முடியாது.
0: ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சரவணகுமார் அவர்களின் விருப்பத்தில் இது பராசக்தி திரைப்படத்திலிருந்து

0: ஒரு சோகமான பாடலை கேட்டோம் சொந்தங்களே. பராசக்தி திரைப்படத்திலிருந்து அந்த பாடல். விரும்பிய சொந்தம், ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சரவணகுமார் அவர்களின் விருப்பத்திற்காக அந்த பாடல் ஒலிச்சென்றது. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிலையத்தின் நேரம் 8:31. இந்த நேரத்தில் இணையும் நேர் சொந்தம், வணக்கம், வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்? வெங்கமேடு தங்கநகர். உங்க பேர் சொல்லுங்க. சாந்தி. குறுங்கள், உங்களுக்கு விருப்பமான பாடல்? நிச்சயமாக இது வருகிறது உங்கள் பாடல். கரூர் தங்கநகர் சாந்தி அவர்கள் விருப்பத்தில் இதோ எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி என்று கேட்கிறார்கள்.
1: எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி.

0: வானொலி வழங்கும் இதயரகம் நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம் வணக்கம், வாருங்கள், யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம், நான் தோகம் கரூர் மாவட்டத்திலிருந்து சுசிலா பேசுறேங்க சார்.
0: வணக்கம், வணக்கம், வாருங்கள், கூறுங்கள் உங்கள் பாடல்.
1: வந்து மெட்ரிக்கன்லேருந்து ராமனின் மோகனன் அந்த பாட்டு என்னங்க சார்?
0: நிச்சயமாக இது வருகிறது உங்களுக்காக அந்த பாடல். கரூர் தோகைமலை தெலுங்குப்பட்டி பகுதியிலிருந்து சுசிலா அவர்களின் விருப்பத்திற்காக இது நெற்றிக்கன் திரைப்படத்திலிருந்து.

0: ஒலிச்சென்ற அந்த பாடல் நெற்றிக்கண் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிச்சென்றது. விரும்பிய நேர் சொந்தம், கரூர் தோகைமலை தெலுங்குப்பட்டி பகுதியிலிருந்து சுசிலா அம்மா அவர்களின் விருப்பத்தில் பாடல் ஒலிச்சென்றது. அருமையான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம் அவர்களால். அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணைய நேர் சொந்தம், வணக்கம் ஐயா, வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம் சார், நான் வந்து சென்னை நங்கநல்லூர்லேருந்து கண்ணன் பேசுகிறேன் சார்.
0: வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம், வாருங்கள், மகிழ்ச்சி ஐயா.
1: வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கீங்களா
0: சார்? நலமாக இருக்கிறோம் ஐயா, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? மகிழ்ச்சி, கூறுங்கள் ஐயா உங்கள் பாடல்.
1: எங்க பாடல் வந்து இது 1965 இருந்த படம், கலைக்கோயில் பேரு, ஸ்ரீதர் டைரக்ஷன்ல, எம் எஸ் விஸ்வநாதன் ஐயா எடுத்த படம் இது. அருமையான படம், ஆனா படம் ஆடல, படம் பேரு கலைக்கோயில். இது வந்து நான் கேட்கிற பாடல் வந்து, நான் உன்னை சேர்ந்த செல்வம், நீ என்னை ஆள வந்த தெய்வம். பி சுசீலாவும் பி பி சீனிவாசம் பாடியிருப்பாரு. இதுல ஒரு சிறப்பு என்னன்னா, இந்த பாடல் பாடிட்டு இருக்கிற போது பி பி சீனிவாசோட போர்ஷன் பாடிட்டு பி சுசீலா பாடிட்டு இருக்கிற போது, பி பி சீனிவாஸ் தன்னையே அறியாம அவர் சுசீலாவோட சேர்ந்து ஹம்மிங் மட்டும் அவர் கொடுத்திருக்காரு, அது லைட்டா தெரியும் வெளியில. அப்புறம் எடிட் பண்ணி அதை எடுத்ததாக நான் படிச்சிருக்கேன் புக்ல. ஏன்னா இந்த பாட்டு அவ்வளவு பிடிச்சதான் பி பி சீனிவாசுக்கு.
0: அவரே தன்னை மறந்து அருமையான தகவல், நிறைய தகவல். பாடுங்கள் ஐயா, ஒரு வரி அல்ல ஐயா, பாடலையோட பாடலாம் கேட்போம் ஐயா. சரிங்க ஐயா, பாடுங்கள் ஐயா.

0: சொல்ல வேண்டும், நம் இளமை வாழ வேண்டும். ஒரு அப்பா இனிமே அவங்க பாடட்டும்.
1: நிச்சயமாக நீங்க இளமையோடு வாழ வேண்டும் ஐயா.
0: சென்னை
1: நங்கல்நல்லூர் கண்ணன் ஐயா நிருப்பத்திற்காக கலைக்கோயில் திரைப்படத்திலிருந்து

0: ஒலித்த அந்த அழகான ஒரு பாடல் கலைக்கோயில் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்தது. விரும்பிய நேர் சொந்தம் சென்னை நங்கநல்லூர் கண்ணன் ஐயா அவர்கள் பேத்திற்காக அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையம் நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள்.
1: வணக்கம.
0: வணக்கம்.
1: மீண்டும் கைலாசம்.
0: வணக்கம், வணக்கம், வாருங்கள் ஐயா, கூறுங்கள் உங்கள் பாடல்.
1: உயர்ந்தவர்
0: நீங்களும் பொம்மை செய்தீங்களா ஐயா?
1: எல்லாரும்
0: நிச்சயமாக ஐயா, நானும் ரெண்டு பொம்மை செய்து வைத்திருக்கிறேன் ஐயா. நன்றி ஐயா. இது உயர்ந்தவர்கள் திரைப்படத்திலிருந்து அருமையான ஒரு பாடல். இதோ தஞ்சாவூர் கும்பகோணம் தாராசுரம் கைலாசம் ஐயா அவர்கள் ஒரு பத்திற்காக

0: அருமையான ஒரு பாடல், இனிமையான ஒரு பாடல், தத்துவ பாடல். இறைவன் இரண்டு பொம்மைகள் செய்தான் தான் விளையாட என்று அழகாக விளையாடி சென்றது அந்த பாடல். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் தாராசுரம் கைலாசம் ஐயா அவர்கள் விருப்பத்திற்காக பாடல் ஒலிச்சென்றது. அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலே நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள்.
1: ஐயா, இப்போ சொன்னாலும் பாட்டு அதுக்குள்ள மறந்து பாட்டு கேட்டுக்கிட்டே அதை மறந்து

குறுங்கலையா, உங்கள் விருப்ப பாடல் என்ன பாடல்? உங்கள் பாடல் மழை தருமோ என்ற பாடல். இதை கேட்டு மகிழ்வோம். உங்கள் பெயரை உங்கள் பெயரை சொல்லுங்களையா. முத்து ஐயா. வணக்கம் வணக்கம், வாருங்கள் ஐயா, மகிழ்ச்சி. இதோ நீங்கள் கேட்ட பாடல். கேட்டாருங்க ஐயா. கரூர் தங்கநகர் முத்து ஐயார் விருப்பத்திற்காக மழை தருமோ. எங்கள் பகுதியிலும் மழை தந்து கொண்டு தான் இருக்கிறது மேகம். நன்றி ஐயா, அழகான பாடல்.

0: இனிமையான இதமான ஒரு பாடல், மென்மையான ஒரு பாடல். மனிதரில் இத்தனை நிறங்களா என்ற திரைப்படத்திலிருந்து அந்த அழகான பாடல் ஒலித்தென்றது. விரும்பிய நேர் சொந்தம், கரூர் தங்கநகர் முத்து ஐயா அவரின் விருப்பத்திற்காக அந்த பாடல் ஒலித்தென்றது. அவருக்கு இதயம் கனிந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம், வணக்கம் ஐயா, வாருங்கள், யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: ஆயிரம் ஜென்மங்கள்ல பி ஜெயச்சந்திரனும் பாட்டு, கண்ணன் முகம் காண காத்திருந்தால் ஒரு மாது என்ற பாட்டு, அருமையா இருக்கும் சார், எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு.
0: யாரு ஐயா
1: ஒளிபரப்பு
0: யாரு ஐயா?
1: கண்ணன் என்னோட

0: கண்ணன் முகம் காண காத்திருந்தால் ஒரு பாதை.
1: அதுதான் யார் ஐயா என்று கேட்கிறேன். அதுதானே நானும் கேட்கிறேன். நீங்கள் வேற எங்கெங்கோ கற்பனையில் மிதக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். இல்ல வேற யாரையாவது சொல்லலாம் என்று நினைக்கிறீங்களோ? அதர்மடி இல்லையா? அப்ப கூட அதர்மடி. அப்ப சந்தோஷம் ஐயா, தர்மடி என்றால் ஏற்றுக்கொள்ளலாம், அதர்மடி என்றால்தான் கஷ்டம். இது வருகிறதையே உங்கள் பாடல்.
0: இரண்டாவது வாய்ப்பு தந்ததற்கு பல கோடி நன்றிகளை தெரிவிக்கிறேன்.
1: ஐயா, நானே எப்பொழுது தந்தேன்?
0: அதான் இப்ப நானே வந்துட்டேன், அதுக்கு வாய்ப்பு அளிக்கிறீர்களே.
1: நீங்க பாடலை சொல்கிறீர்களா? ஓ, நீங்க கண்ணன் முகம் காண, அதுதான் கேட்டு கண்ணன் முகம் ஆவலாக இருக்கிறது என்று சொன்னீர்கள், யார் என்று கேட்டேன். இரண்டாவது இல்ல, இரண்டாவது வாய்ப்பை தந்தீர்களே என்றவுடன் எனக்கு பயம் வந்து விட்டது ஐயா. இது வருகிறதே உங்கள் பாடல்.
0: சென்னை
1: நங்கநல்லூர் கண்ணன் ஐயா உற்பத்திற்காக இரண்டாவது முறையாக வந்துள்ளார். இது அவருக்கான பாடல்.

0: நேயர் சொந்தங்களே, இந்த பாடலின் ஒளித்தரம் சற்று குறைவாக இருக்கிறது. ஆகையால் சிறிது நேரத்திற்கு பிறகு இந்த பாடல் ஒளிவிழா வரும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிலையத்தில் நேரம் 9:07. நேர் சொந்தங்கள், 8270333491 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்டு மகிழுங்கள். அதன் அடிப்படையில் இணையம் நேர் சொந்தம், வணக்கம் ஐயா, வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம், வாருங்கள் ஐயா, மகிழ்ச்சி இணைப்பதுமின்றி எப்படி இருக்கிறீர்கள்? மகிழ்ச்சி நலமாக இருக்கிறோம் ஐயா. கூறுங்கள் ஐயா, உங்கள் விருப்ப பாடல். எதனை அதை சொல்லுங்கள் ஐயா, முக்கிய பதத்தை சொல்லுங்கள் ஐயா. கண்டேன் கண்டேன் என்று நீங்கள் பாதியிலே நிறுத்தி விட்டீர்களே, அதை சொல்லுங்கள் ஐயா. அதுதானே ஐயா முக்கியமான வார்த்தையே. இது வருகிறது ஐயா, சந்தியுங்கள். நன்றி. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி இந்திரா நகர் பிரகாஷ் ஐயா அவர்கள், பிரிவோம் சந்திப்போம் இதோ படத்திலிருந்து

அழகான ஒரு பாடல் ஒலித்தென்றது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி இந்திரநகர் ராமகிருஷ்ணாபேட்டை பகுதியிலிருந்து பிரகாஷ் ஐயர்னு விருப்பத்திற்காக பிரிவோம் சந்திப்போம் என்ற திரைப்படத்திலிருந்து கண்டார் கண்டார் கண்டார் அவர் காதலை. அழகான ஒரு பாடல், சிறப்பையா, நன்றியை தெரிவித்துக்கொண்டு இதோ சென்ற நேரக பாடல் கேட்ட சென்னை நங்கநல்லூர் கண்ணன் ஐயாரின் விருப்பத்திற்காக இந்த பாடல். இதோ கண்ணன் முகம் காண

என்ன நேர் சொந்தங்களே, வானத்தில் வான வேடிக்கை கேட்டீர்களா? இது திருவிழா வான வேடிக்கை அல்ல, இடியுடன் கூடிய வான வேடிக்கை. இடியும் மின்னலும் கலந்தாற்போல் காட்சியளிக்கிறது எங்கள் பகுதியில். அந்த சத்தம்தான் அது. அருமையான ஒரு பாடல் வெளிச்சென்றது. இந்த பாடல்களெல்லாம் ஆயிரம் ஜென்மங்கள் எடுத்தாலும் போதாது, இது போன்ற பாடல்களை கேட்டுக்கொண்டே இருக்கலாம். ஆயிரம் ஜென்மங்கள் திரைப்படத்திலிருந்து அந்த அழகான பாடல் சென்னை நங்கநல்லூர் கண்ணன் ஐயா நிறுவனத்திற்காக வெளித்து சென்றது. அவருக்கு நெஞ்சாத நன்றிகள். சிறப்பான ஒரு பாடல் ஐயா. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சியில் அழகான பாடல்களை எல்லாம் கேட்டு ரசித்தீர்கள். நிகழ்ச்சிக்கு நிறைவு பாடலாக இது ஒன்று.

நேர் சொந்தங்களே, ஒரு அழகான பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். நேர் சொந்தம் ஒன்று மீண்டும் ஒரு பாடலை எனக்காக தர முடியுமா என்று கேட்டிருக்கிறது. இது ஒரு பாடல். படவேடு பிரியா வீரமணி ஐயாரின் விருப்பத்தில் இது ஒரு பாடல். அவருக்காக இந்த பாடல். இதோ

சிலு சிலு என்று காற்று வீசியது. அழகான ஒரு பாடலில் கேட்டு மகிழ்ந்தோம். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்று நிகழ்ச்சி நிறைவடையும் தருவாயில் ஒரு நேர் சொந்தம் எனக்கு ஒரு பாடல் தாருங்கள் என்று இணைந்துள்ளது. வணக்கம், வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்? வெங்கமடி பகுதியிலிருந்து மீண்டும் சாந்தி அவர்கள். குறுங்கள், உங்கள் பாடல். எங்க ஊர் பாட்டுக்காரனில் இருந்து? நிச்சயம் அருமையான ஒரு பாடல். இதோ கேட்டு மகிழ்வோம். நன்றி. கரூர் வெங்கமேடு சாந்தி அவர்கள் விருப்பத்திற்காக இதோ அழகான ஒரு பாடல், செண்பகமே செண்பகமே.

அழகான ஒரு பாடல், அருமையான அட்டகாசமான ஒரு பாடல் ஒலிச்சென்றது. எங்கள் ஊர் பாட்டுக்காரன் திரைப்படத்தில் அந்த பாடல். விரும்பிய நேயர் சொந்தம் கரூர் வெங்கமேடு தங்கநகர் சாந்தி அவர்களின் விருப்பத்திற்காக அந்த அருமையான பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இதுவரை சபரி வானொலி வழங்கிய பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டு ரசித்த அத்துணை நேயர் நெஞ்சங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் கீதம் நேசிக்கும் கீதநேசன். நிகழ்ச்சிக்கு தகவல் தொழில்நுட்பம் உதவி புரிந்த நிலைய இயக்குனர் உடன் பணிபுரியும் அறிவிப்பாளர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.